நேரம் காலை 5:32 நிமிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள அன்னபூர்ணா அஷ்டகம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 6 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேறட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் காலை தின்றல். காலை தின்றல் நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 13 அடக்கம் உடைமை அதிகாரத்தில் 2வது குறள் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்க இல்லை. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04. இனி கேட்கலாம்
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.
2: வழிகாட்டுதல் தேவை. எல்லா முஸ்லிம்களும் அன்றாடம் தொழுகின்ற தொழுகைகள் கேட்கின்ற ஒரு பிரார்த்தனை உண்டு. குர்ஆனுடைய 1வது அத்தியாயம் கூறுகின்ற செய்தி அது. இறைவா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இறைவனிடத்திலே ஆரோக்கியத்தையோ அல்லது பணத்தையோ வேறு எதையும் கேட்பதை விட அதிகமாக நாம் கேட்பது, இன்னும் கேட்க வேண்டியது நேரான பாதையை காட்டு என்பதைத்தான். இதற்கான பொருள் நமக்கு வாழ்க்கையில் அதிகம் வழிகாட்டுது.

0: அறிதல் தேவை என்பதுதான். சாதாரண பேச்சு வழக்கில் பெரியவர்கள் சொல்லுவதுண்டு, ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட மிகச்சிறந்தது மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுதான் என்று. அதுதான் சிறந்ததும் கூட. நம்மால் மீனை ஒருவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் இதுவே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவனே சுயமாக தன்னை சரி செய்து கொள்ள மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் அது. நபிகளார் அவர்கள் தன்னிடமிருந்த பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அனைத்தையும் தெளிவாக கற்றுக் கொடுத்து சென்றார்கள். கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமின்றி தன்னிடம் கற்றவர்களை பிறருக்கு அந்த செய்தியை கற்றுக் கொடுக்கவும் சொன்னார்கள். ஒருமுறை நபிகளார் அவர்கள் இப்படி சொன்னார்கள், உங்கள் மூலம் இறைவன் ஒரே ஒருவருக்கு அவது வழிகாட்டுவதென்பது உங்களுக்கு இந்த உலகம் முழுவதும் கிடைப்பதை விட மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் நாயகத்தை பின்பற்றிய நாயக தோழர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த நேரிய பாதையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க முன்வந்தார்கள். நபிகளாரிடத்திலே ஒரு குழந்தை ஒன்று வளர்ந்து வந்தது. அந்த குழந்தை சாப்பிடும்போது உணவுப் பொருட்களில் விளையாடி கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், குழந்தையே, இறைவன் பெயரை சொல்லி உண்ணத் துவங்கு, வலது கையால் சாப்பிடு, உணவிலை உனக்கு நேராக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சாப்பிடத் துவங்கு, நடுப்பகுதியிலிருந்து முதலில் சாப்பிடாதே. அப்படி சாப்பிடுகிற ஒழுக்கத்தை நபிகளார் அவர்கள் அந்த குழந்தையிடமிருந்தே ஆரம்பித்தார்கள். 2014 செய்தித்தாள்களிலே கண்ட ஒரு துணுக்குச் செய்தி. காரிலே பயணம் செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நட்டத்தால் கால்நடையாக செல்லும் நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த வழியாக காரிலே சென்று கொண்டிருந்த அவருடைய நண்பர் ஒருவர் எதேச்சையாக இவரை பார்க்கிறார். அவரை காரிலே அழைத்து சென்று அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவரிடத்திலே சொன்னார், நான் உனக்கு 200,000 ரூபாய் தருகிறேன், ஒரு இடத்தை குத்தகைக்கு எடு, அதிலே தக்காளியை பயிரிடு என்று சொன்னார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. திடீரென்று கிடைத்த அந்த பணத்திலே தன்னுடைய நண்பன் சொன்னதைப் போன்று தக்காளியை பயிரிட்டார். காலம் சென்றது, நிலைமை தலைகீழாக மாறியது. தக்காளி அறுவடைக்கு தயாராக இருந்த நேரம் தக்காளியின் கடுமையான விலையேற்றத்தால் அன்று அவர் தக்காளி சந்தையில் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அளவு வளர்ந்திருந்தார். அவருக்கு நண்பர் கொடுத்த பணத்தை விடவும் அந்த நண்பர் சொன்ன அந்த யோசனை மிக பெரும் உதவியாக இருந்தது. இதற்கு பெயர்தான் முறையான வழிகாட்டுதல். நபிகளார் அவர்கள் தன்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்திருந்த ஒரு நபரிடத்திலே ஒரு கோடாரியை விலைக்கு வாங்கி கொடுத்து அவரை மரம் வெட்டச் சொல்லி 15 நாட்கள் கழித்து வர சொன்னார்கள். 15 நாட்களுக்கு பிறகு அவரும் வந்தார். சிறிது நாட்களுக்கு முன்பு யாசகம் கேட்டு பிச்சைக்காரராக வந்திருந்தவர் இப்போது மரம் வெட்டி விற்று தொழில் நடத்தக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருந்தார். இதுதான் முறையான வழிகாட்டுதல் என்பது. மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரரான முகமது அலி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் இப்படி மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரராக வர உங்களை ஊக்குவித்தது எது என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய கோச் ஃபிடரஸ் அடிக்கடி சொல்லுவார், அலியே, இந்த உலகம் இரண்டாவதாக வருபவர்களை ஒருபோதும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, நீ சண்டையிடும் போது அதை ஞாபகம் வைத்துக்கொள் என்று சொல்வார், நான் அதை ஞாபகமாக வைத்துதான் என்னுடைய போட்டிகளிலே வெற்றி பெற்றேன் என்று சொல்லுவார். நம்மை ஊக்குவிக்கக்கூடிய சில நபர்கள் தந்தையாகவோ தாயாகவோ ஆசிரியராகவோ நம்முடைய நலம் விரும்பியாகவோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய வழிகாட்டுதல்தான் நம்மை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். இறைவன் நேரிய பாதை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.
2: நேரம் 6:09 இணைந்திருக்கிறோம் காலை தின்றல் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக பி. சுசீலா பாடியது

6:22 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலைத்தென்றல். காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் SSA வாஹித் பாடியது.

இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகள், 8:50 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லத்துல இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச்சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: மாலை 6 மணிக்கு தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில். இரவு 7:30 ஏறம் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகோடா உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு. இரவு 9:15 மயில் இறகு. இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் நடிகர் முத்துராமன் அவர்கள். நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் சில. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது நிலவும் மழையினை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில் களை எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தினால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது.

எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை மற்றும் கோழிகளுக்கான முதலுதவி சிகிச்சைக்கு வீட்டு மூலிகை தோட்டம் அமைத்தலும் பராமரித்தலும். 1 வீடு 1 மூலிகை தோட்டம். ஒவ்வொரு கால்நடை வளர்ப்போர் வீட்டிலும் 1 மூலிகை தோட்டம் இருந்தால் பல சாதாரண நோய்களுக்கு உடனடி இயற்கை முதலுதவி அளிக்க முடியும். மூலிகை அறிவு என்பது நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளம். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் வீட்டை சுற்றி வளர்த்த மூலிகை செடிகளையே மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் அன்றாட உடல்நல பிரச்சனைகளுக்கான முதலுதவி மருத்துவமாக பயன்படுத்தினர். சாதாரண காய்ச்சல், செரிமான கோளாறு, காயங்கள், விஷக்கடி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இயற்கை மூலிகைகளே முதல் மருந்தாக இருந்தன. இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவு தலைமுறை தலைமுறையாக பரம்பரை சொத்தாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கில் நவீன மருத்துவத்தின் பயன்பாடு அதிகரித்ததால் நம் மரபுவழி மூலிகை மருத்துவ அறிவும் வீட்டு தோட்டங்களில் மூலிகைகளை வளர்க்கும் பழக்கமும் படிப்படியாக குறைந்துவிட்டன. இன்று சிறிய உடல்நல பிரச்சனைகளுக்கு கூட உடனடியாக நவீன மருத்துவத்தை நாடும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு கால்நடை வளர்ப்போர் வீட்டிலும் 1 சிறிய மூலிகை தோட்டம் அமைத்து பராமரிப்பது கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு உடனடி முதலுதவி அளிப்பதுடன் மருத்துவ செலவை குறைக்கவும் நம் பாரம்பரிய மருத்துவ அறிவை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்கவும் பெரிதும் உதவுகிறது. வீட்டில் 20 முதல் 25 முக்கிய மூலிகை தாவரங்கள் இருந்தாலே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்க முடியும். எனவே கால்நடை வளர்ப்போர் கட்டாயம் அமைக்க வேண்டிய வீட்டு மூலிகை தோட்டத்தை எவ்வாறு திட்டமிட்டு அமைப்பது, பராமரிப்பது மற்றும் அதன் பயன்களை பற்றி அறிந்து கொள்வோம். வீட்டு மூலிகை தோட்டத்தின் பயன்கள். 1 சிறிய வீட்டு மூலிகை தோட்டம் கால்நடை வளர்ப்போருக்கு இயற்கையான முதலுதவி மருத்துவ பெட்டியாக அமையும். இதன் முக்கிய பயன்கள் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு தேவையான மூலிகைகளை உடனுக்குடன் சுத்தமாகவும் கலப்படமின்றியும் பயன்படுத்த முடியும். மருத்துவர் வரும் வரை பாதுகாப்பான முதலுதவி சிகிச்சை அளித்து நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும். மூலிகைகளை வாங்குவதற்கோ தேடி அலைவதற்கோ செலவாகும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீட்டின் காலி இடங்களை பயனுள்ள மூலிகை தோட்டமாக மாற்றி குடும்பத்திற்கும் கால்நடைக்கும் பயனளிக்கலாம். சமையலறை மற்றும் வீட்டில் கிடைக்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாகவும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் தேவையான மூலிகைகள் தொடர்ந்து கிடைக்கும். மூலிகை தோட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. பசுமையான சூழல் மன அமைதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. மரபு வழி மூலிகை மருத்துவ அறிவை குடும்பத்தினருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து பரப்புவதற்கு வழிவகுக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கால்நடை வளர்ப்பில் தன்னிறைவை உருவாக்க உதவுகிறது. மூலிகை தோட்டத்தின் வெற்றி சரியான இட தேர்விலேயே உள்ளது. எனவே நாள்தோறும் குறைந்தது 5 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் திறந்தவெளி பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பெரும்பாலான மூலிகைகள் சூரிய ஒளியில் நன்கு வளர்ந்து அதிக மருத்துவ குணங்களை பெறுகின்றன. மழை அல்லது நீர்ப்பாசனத்தின் போது தண்ணீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி உள்ள இடமாக இருக்க வேண்டும். நீர் தேங்கினால் வேர்கள் அழுகி செடிகள் பாதிக்கப்படலாம். எளிதில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட ராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2 திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கோரியுள்ள ஒப்பந்த புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று

பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்தப் புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்தப் புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்தப் புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்ட் இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு

0: நேரம் 6:55.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில டெய்லியும் உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி இன்னைக்குமே நம்ம ஒரு பேஷண்டோட ஒரு கேர்லெஸ்னஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பிளட் டெஸ்ட் வந்து சும்மா ஜென்ரலா அவங்க வந்து இந்த பேக்கேஜ் மாதிரி எல்லாம் போட்டு டெஸ்ட் எடுப்பாங்களே, அதுல போய் எடுத்துட்டாங்க. ஆனா எடுத்த பிளட் டெஸ்டை யாராவது ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு அதை வந்து கன்சல்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கன்சல்ட்டே பண்ணாம 3 மாசமா அப்படியே வச்சிருக்காங்க. இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க கஷ்டப்பட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏதோ ஆன்லைன்ல பாக்குறோம், ஒரு பேக்கேஜ் போடுறான் போய் எடுக்கிறோம், ஃபைன். பட் நீங்க அதை வந்து முறையா மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக தானே டெஸ்ட் எடுக்கிறோம். ஜஸ்ட் நம்ம எடுத்துட்டு இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு நீங்க தயவு செஞ்சு லெத்தாட்சியா அசால்ட்டா வந்து இருக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே சொல்றேன், நம்ம பிளட் டெஸ்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தைராய்டு. இந்த தைராய்டு பிளட் டெஸ்ட்ல நீங்க எல்லாரும் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து உங்க TSH லெவல் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனோட லெவல் இது வந்து 0.4 to 4.5, சில பேருக்கு 5.5 வரைக்கும் கூட இருக்கலாம். இது வந்து நார்மலுங்க. இதுல இருந்து 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு பேர் தான் ஹைப்போ தைராய்டு சொல்றோம். உடனே நம்ம வந்து என்ன பண்றோம், அருகாமையில போறோம், மருந்துகள் எடுக்கிறோம். ஒரு மருந்து, 2 மருந்தாகும், 3 மருந்தாகும், அப்புறம் 10 mg, 20 mg ஆகும், 30 mg ஆகும். இப்படி டோஸ் அதிகமாயிட்டே போகுமே தவிர அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கா? நீங்க நினைப்பீங்க, ஓகே கண்ட்ரோல்ல தானே இருக்கு, கண்ட்ரோல்ல தானே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் இயற்கையான முறையில ஸ்டிமுலேட் ஆகி கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எங்கிட்ட வந்தவங்களுக்குமே இந்த தைராய்டு லெவல் ரொம்ப அதிகமா இருந்தது. பட் அதை அவங்க கவனிக்கவே இல்லை, 3-4 மாதங்களா அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தைராய்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கழுத்தோட முன்பகுதியில் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும். இங்கே தான் வந்து T3, T4, TSH இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த கிளாண்ட் சரியாக சுரக்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இயற்கையான முறையில் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் மருந்துகள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும். மருந்து சாப்பிட்டு உணவு முறை மாற்றம், இந்த தைராய்டுக்கான சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் கட்டாயமாக பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் மேஜிக் மாதிரி எப்படிங்க சரி பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மருந்துகளும் எடுத்து நம்ம சொல்கிற பயிற்சிகளும் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மருந்து கூட நம்ம ஆயுஷ் மருந்துகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மருந்தையும் நிறுத்திடுவோம், நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மருந்தையும் நிறுத்தி தைராய்டை ஒரு நார்மல் லெவலுக்கு நம்ம கட்டாயமாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா சில சில பயிற்சிகள், இந்த பிரம்மரி பிராணயமம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. உஜ்ஜயி பிராணயமம் இதெல்லாமே இருக்குங்க. பட் இதை நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது, சொல்லி அது புரியாத மாதிரியான ஒரு பயிற்சி தான். ஸோ நம்ம நேரில் பார்த்து கன்சல்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமாக சுரக்குதுன்னா கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கம்மியும் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லா நீங்கள் வந்து தைராய்டு இருக்கிற பர்சன்ஸ்க்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. சில பேர் பாருங்க ரொம்ப தூங்குவாங்க, சில பேர் தூங்கவே மாட்டாங்க நைட்டு. அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணணும். ரொம்ப தூங்குறதும் தப்பு தான். ஒரு 7 to 8 hours டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்தமாக ஒரு 2 மணி நேரம் தான் தூக்கம் வருதுனாலும் அந்த தூக்கத்தை நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா ஸ்லீப்பிங் டைம்ல தான் நம்மளோட பல ஹார்மோன் சரிவர செயல்படும். நீங்கள் அது அப்நார்மலா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அங்கேயும் நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தைராய்டுக்கு கிளாண்டுக்குள்ள ஏதாவது சிஸ்ட் மாதிரி, நோடியூல்ஸ் மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனை நாள்பட உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க தைராய்டுக்கு பிளட் டெஸ்டோட விடாம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதற்குமே இயற்கை மருத்துவ முறைப்படி பார்த்தீங்கன்னா டெரா தெரப்பி இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அத்தனை ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம ஆயுஷ் மருத்துவமனை

0: வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாக வாங்க, என்னை மீட் பண்ணுங்கள். அதுக்குன்னு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட்டோடு வந்துடாதீங்க. மருத்துவமனைக்கு வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு புதிதாக பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனை இருக்குது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாரெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் டாக்டர் பார்க்காமல் இருக்கீங்களோ எல்லோரும் உங்கள் பிளட் ரிப்போர்ட்டை தேட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: குட் மார்னிங் FM Rainbow 103 கோவையில் இன்னைக்கு கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க

0: என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும், இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்கவுள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும், இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும்.

ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் 1 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணைத் தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வினில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

7:26 நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி வணக்கம் காயமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நியூஸ்க்கு முன்னாடி சூப்பரான மூணு பாட்டு கேட்டும். முதல் பாட்டு பாசப்பறவைகள் படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். ரெண்டாவது பாட்டு நான் சிகப்பு மனிதன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா. மூணாவது பாட்டு தர்ம யுத்தம் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. சென்னை மெட் சென்டர்லேருந்து கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற வெப்பநிலையை பற்றின அறிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூரில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

0: ஏண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓ தங்கச்சி, அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ. இந்த

என் தங்கச்சி படித்தவ படத்தில் இருந்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை கங்கை அமரன். அண்ணன் தங்கை உறவை பலப்படுத்தும் ரக்ஷாபந்தன் தினம் இன்னைக்கு. இன்னைக்கு ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் சார்பாக ரக்ஷாபந்தன் தின வாழ்த்துக்கள்.

கேட்ட பாட்டு தாய் வீடு படத்திலிருந்து. எஸ் ஜானகி பாடியது, இசை சங்கர் கணேஷ். நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: ஆனால் நாங்கள் ரெகுலரா வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பாக்குறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு ஒன்று வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்க மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நாம் இயற்கையை விட்டு தனியாக வாழ முடியாது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து குடிக்கும் தண்ணீர் வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையின் சமநிலையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து வருகிறோம். ஒரு மரம் வெட்டப்படும் போது அது வெறும் ஒரு மரத்தின் இழப்பு அல்ல, அது பறவைகளுக்கு ஒரு வாழ்விடத்தின் இழப்பு, மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பின் இழப்பு, நமக்கு ஒரு இயற்கையான காற்று சுத்திகரிப்பானின் இழப்பு. அதேபோல நாம் வீணாக்கும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் பின்னால் ஒரு பெரிய இயற்கை வளம் இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பெரிய திட்டங்களால் மட்டுமே நடக்க வேண்டிய ஒன்று அல்ல. வீட்டில் உணவை வீணாக்காமல் இருப்பது, மழை நீரை சேமிப்பது,

0: வீட்டை சுற்றி செடிகளை வளர்ப்பது, தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருப்பது, பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவது போன்ற சிறிய செயல்களும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே நமது வெற்றியாக இருக்க வேண்டும். இயற்கையை நேசிப்போம், பாதுகாப்போம், அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை பரிசாக கொடுப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

கேட்ட பாட்டு தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பி. சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: எந்த ரகங்கள் இங்க வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட் எப்படி வளரும் அப்படிதான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப் வந்து நம்ம வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம்.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: ஆனால் நாங்க ரெகுலரா வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பாக்குறது உண்டு. நாங்க ஒரு குட்டமாடு கொண்டு வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்க மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: எந்த ரகங்கள் இங்க வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட்டை எப்படி வளரும் அப்படிதான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம்.
1: இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின்

0: சூப்பர் ஃப்ரூட். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவர்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
2: நேயர்களே, இன்று பகல் 12 வசந்த இல்லத்தில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஒரு புறத்தில் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 6 தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில்.

7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் முதல் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். 9:15 நட்சத்திர மயிலிறகு இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் நடிகர் முத்துராமன் அவர்கள்.

0: it. நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே பூஜா. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று

மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில்

மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 留言。
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்க போறீங்க ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் கேட்போம். ஸோ இன்னைக்கு ஒரு கொஷினோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, கட்டி செல்களை தேர்ந்தெடுத்து தாக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட திறன்மிகு புற்றுநோய் மருந்தின் பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்ணிடுறேன். கட்டி செல்களை தேர்ந்தெடுத்து தாக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட திறன்மிகு புற்றுநோய் மருந்தின் பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா 9585800103 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட பேர், உங்களோட ஊரை டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் டைப் பண்ணுங்க.

ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. புற்றுநோய் அப்படிங்கிறது உடலின் எந்த பகுதியை கூட பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய்க்குழுவை குறிக்குது. ஒரு பொதுவான ஒரு சொல்லு இந்த புற்றுநோய்ங்கிறது. வீரியமிக்க கட்டிகள் அப்புறம் நியோ பிளாஸ்கல் அப்படிங்கிற பயன்படுத்தப்படும் பிற சொற்கள் புற்றுநோயோட ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னா, அது வழக்கமான எல்லைகளை தாண்டி வளர்ற அசாதாரண செல்கள் வேகமாக உருவாகுவது. இந்த செல் என்ன பண்ணுனா, அப்புறம் உடலோட அருகில் உள்ள பாகங்களை தாக்கி மற்ற உறுப்புகளுக்கும் பரவக்கூடுது. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் உலகளவில் இறப்புக்கான முக்கிய காரணங்கள் ஒன்றாக சொல்கிறாங்க. 2024 கிட்டத்தட்ட 10 மில்லியன் இறப்புகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ மிகவும் பொதுவான புற்றுநோய்கள் வந்து நாடுகளுக்கு இடையே வேறுபடுது. ஒவ்வொரு நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் வந்து 26 நாடுகளில், குறிப்பாக துணை சகாரா ஆப்பிரிக்கா மற்றும் தென் மத்திய அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா பெண்களிடையே மிகவும் பொதுவான ஒரு புற்றுநோயாக இருக்குது. புற்றுநோய்க்கு சாதாரண செல்கள் கட்டி செல்களாக உருமாறும் பல கட்ட செயல்முறை மூலமாக உருவாகுது. புற ஊதா கதிர்கள், அதே மாதிரி ஆஸ்பிட்டாஸ், புகையிலை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும், ஆல்கஹால், ஆர்சனிக் அதாவது குடிநீர் மாசடைந்த பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த ரசாயன புற்று நோய் காரணிகள், அதுக்கப்புறம் சில வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், ஒட்டுண்ணிகளால் கூட இந்த தொற்றுகள் ஏற்பட்டு இந்த போன்ற உயிரியல் புற்றுநோய் காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் தன்னோட புற்றுநோய் ஆராய்ச்சி அமைப்பான சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி முகாமை மூலமாக புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகளை வகைப்பாட்டை பராமரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வயது அதிகரிக்க புற்றுநோயோட பாதிப்பு வியத்தக அளவில் உயருது அப்படின்னு இவங்க கண்காணிச்சிருக்காங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம், கட்டி செல்களை தேர்ந்தெடுத்து தாக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட திறன்மிகு புற்றுநோய் மருந்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம்.

தினல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். வித்யாசாகரோட இசையில கார்த்திக் திப்பு, கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் அறிவுமதி. ஆபத்து காரணிகளை தவிர்ப்பதன் மூலமோ, தற்போதுள்ள ஆதார அடிப்படையிலான தடுப்பு ஊத்திகளை செயல்படுத்துவதன் மூலமா ஏறத்தாழ 38% புற்றுநோய்களை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலமாகவும், புற்றுநோய் பாதிப்புக்குள்ளான நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை மற்றும் கவனிப்பை வழங்குவதன் மூலமாகவும் புற்றுநோயோட சுமையை குறைக்கலாம். பல புற்றுநோய்கள் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டால் சீக்கிரமாக குணமடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புற்றுநோய் அபாயத்தை குறைக்க நிறைய வழிகள் இருக்கு. அதனால நம்ம வந்து தினமும் அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சீக்கிரமாக புற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்துடலாம். புகையிலையை பயன்படுத்தாமல் இருக்கிறது, ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கிறது, பழங்கள் காய்கறிகள் அடங்கிய உணவை வந்து ஆரோக்கியமாக உட்கொள்றது, வழக்கமான உடல் செயல்பாடுகள் எக்ஸசைஸ் இதை யோகா அதெல்லாம் பண்ணுறது, மது அருந்துவதை தவிர்ப்பது, தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுது அப்படின்னா ஹெச்பிவி மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது, அதே மாதிரி புற ஊதா கதிர்வீச்சுக்கு ஆளாவதை தவிர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புற்றுநோய் அபாயத்தை குறைக்கலாம். நம்ம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்துலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி அனுப்பியிருக்காங்க, பிரமிளா சென்னையிலிருந்து, பூலோபாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா அனுப்பியிருக்காங்க, அப்புறம் பூபதி ராஜேந்திரன், இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்ல இருந்து, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க, தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, அதுக்கப்புறம் செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வீரதுரை அரியலூர்லேருந்து, போ சண்முக சுந்தரம் விநாயகபுரத்துலேருந்து, திருப்பூர் பாலா, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அனுப்பியிருக்காங்க, சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிபாளையத்திலேருந்து, சிங்கானூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், என் பார்வதி கணபதி கோவையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேமா வெள்ளிங்கிரி கருமந்தப்பட்டியிலிருந்து, அதுக்கப்புறம் விஸ்வம் அனுப்பியிருக்காரு, அவினாஷி பிரபு, ஸ்ரீதேவி, ஸ்ரீ சாய் இவங்க அனுப்பியிருக்காங்க, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ் இவங்க அனுப்பியிருக்காங்க, அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமியிலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி கோவை சேரன்மா நகர்லேருந்து, இவங்க கூடவே ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன் அனுப்பியிருக்காங்க, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி அனுப்பியிருக்காங்க, விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, கே கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதிலிருந்து, பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி, ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து, அதுக்கப்புறம் மதுக்கரை பெரியசாமி, கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, அதுக்கப்புறம் சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, குகன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து, ஓகே குணசேகரன் பணப்பள்ளி ஆனக்கட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, அவங்க பேரும் படிக்கலாம் தொடர்ந்து.

ரெயின்போன்ஸ்ரத்ரிக்கோ எம்பத்துள்ள ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டே இருக்கும். புற்றுநோய் உலக அளவில் மரணத்திற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. 2024 கிட்டத்தட்ட 10 மில்லியன் மரணங்கள், அதாவது ஒவ்வொரு 6 மரணங்களில் ஒன்றுக்கு இது காரணமாக அமையுது. பொதுவாக புற்றுநோய்கள் நுரையீரல், மார்பகம், பெருங்குடல், மலக்குடல், புரோஸ்டேட் புற்றுநோய்களாக சொல்கிறாங்க. புற்றுநோயால் ஏற்படும் இறப்புகளில் கிட்டத்தட்ட 1/4 இருக்கு. புகையிலை பயன்பாடு, மது அருந்துதல், அதிக உடல் எடை, குறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்றது, உடல் பயிற்சியின்மை, இந்த மாதிரியான காரணமாக அமையுது. மேலும் காற்று மாசுபாடு நுரையீரல் புற்றுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம்

கொண்ட நாடுகளில் ஏற்பட புற்றுநோய் பாதிப்புகளில் மனித இந்த அதாவது மனித பாப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹெபடைட்டிஸ் அப்படிங்கிற புற்றுநோயை உண்டாக்குற தொற்றுகள் ஏறத்தாழ 30% பாதிப்புகளுக்கு காரணமாக அமையுது. பல புற்றுநோய்களை ஆரம்பத்திலே கண்டறிந்து திறம்பட சிகிச்சை அளித்தால் குணப்படுத்த முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு தொடர்ந்து படிச்சிடலாம். ஆர்ச்சாமி தடாகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, பரமசிவம், தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிரீத்திகா சின்ன வதம்பச்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அப்புறம் ரோஹித் நிரஞ்சன், மேனகா விஜயகுமார் மடத்துக்குளத்திலேருந்து, செல்வராஜன் வெஸ்ட் அரசூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அப்புறம் கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, கோவை தேவராயபுரத்திலேருந்து ராஜா அனுப்பியிருக்காங்க, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்க், அபினவ், அதே மாதிரி அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, வேற யாரு, கனியூர் அண்ணாதுரை அனுப்பியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, அந்த பதில் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஆர்கே 251 அப்படிங்கிறது தான் வந்து இந்த மருந்தோட பெயர். புற்றுநோய்க்கான என்ன நம்ம கேட்ட கேள்வியில் கட்டி செல்களை தேர்ந்தெடுத்து தாக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட திறன்மிகு புற்றுநோய் மருந்தோட பெயர் தான் RK251 என்பது. இது வந்து குவாஹத்தியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் IIT குவாஹத்தி ஆகியவற்றின் கூட்டு ஆராய்ச்சி முயற்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு திறன்மிகு புற்றுநோய் மருந்து. இந்த மருந்து புற்றுநோய் செல்களில் மிகுதியாக காணப்படுற அதிக அளவிலான வினைத்திறன் ஆக்சிஜன் இனங்களுக்கு எதிர்வினையாற்றுவதன் மூலமா புற்றுநோய் செல்களுக்குள் மட்டும் தேர்ந்தெடுத்து செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி செயல்பட தொடங்கியதும் RK251 NBGHEX அப்படிங்கிற புற்றுநோய் எதிர்ப்பு சேர்மத்தை வெளியிடுது. இந்த மருந்து நோயின் ஒரு தீவிரமான வடிவமான ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோய்க்கு எதிராக அதிக செயல்திறனை வெளிப்படுத்துது. வரிமீன் கருக்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட மருத்துவத்திற்கு முந்தைய சோதனையில நச்சுத்தன்மை ஏதுமில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராமானந்த் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சாங்க, நிறைய பேர் முயற்சியும் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கலாம்.

0: நேரம் 8:50. ரெயின்போ எஃப்எம் 103.
1: தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவார் சைபால், சொரியா திறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு காடு, அங்க புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாயிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே

0: தெரிஞ்சது. குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுதிச்சு, என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்தது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை, வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னது. ரொம்ப பெருமையாக, அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இங்கே கேட்ட இந்த பாட்டோட இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா, தொடர்ந்து 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ், உங்க ஃபேவரட்டான பாடல்கள்லாம் வழங்குறதுக்காக இங்க நிலையத்தில் ரேவதி பிரியா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணைத் தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர்.

தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடை

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் என்னை கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். 04222312103 அல்லது 2317046 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். 2015 அப்புறமா வந்த பாடல்களை கேட்கலாம். நினைப்பில் இணையம் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நீங்க கேட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில பங்கு பெறும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், செந்தில்புரம் சண்முகநகர் மூக்குறிஞ்சி பேசுகிறேன்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: கோழி தீர்ப்பு மோனிக்கின்ற பாடல்.
0: ஓகே.

சக்தி படத்துல இருந்து பாட்டு கேட்டோம் நேயர்களே. இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தல

0: படத்தில் இருந்த சுப்லக்ஷ்மி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோளார் பாடின பாட்டு கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சேரி ஐயம்பாளையத்திலிருந்து கருணாகரன் பேசுறேன்.
0: கருணாகரன், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: தளபதி விஜய் நடித்தங்க.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.
1: Yeah, thank you.

ஏஆர் ரஹ்மான் சாஷா திரிபாதி பாடின பாட்டு பிஹில் படத்திலிருந்து கேட்டோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: FM Rainbow 103 கோவையில் 9:19 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு கோவை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: கோவையிலேருந்து சண்முகம் பேசுகிறேன்.
1: ஓகே சண்முகம், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்கள்.
2: எனக்கு சர்தார் படத்துலேருந்து ஏறுமையில் ஏறி அந்த பாட்டு போடுங்க.
1: ஓகே, உங்களுக்கு ஆ பாட்டு.
3: Come on over.

0: யுகபாரதியின் வரிகளில் கார்த்தி பாடின பாட்டு சர்தார் படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நேரம் 9:23. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாட்டு
0: வந்துட்டே இருக்கே, கேட்டு ரசிங்க.

0: கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பாடின பாட்டு, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் வரிகளில் அரண்மனை 4 படத்துல இருந்து ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கோட கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம கோவை மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஜெயராமன். உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க ஜெயராமன்.
1: ஓகே, உங்களுக்கு பாட்டு

0: கே ஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஏ ரஹ்மான் பாடின பாட்டு விவேக்கின் வரிகள்ல அயலான் படத்துல இருந்து கேட்டோம். இன்னைக்கு நம்ம கோவை மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. 9:31 யார் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கனுமதியிலிருந்து சத்யா மோகன் பேசுறேன் மேம்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க சத்யா.
1: கதிர்வேலன் காதல் இருந்து அன்பே அன்பே.
0: ஓகே, உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.

0: ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடின பாட்டு தாமரையின் வரிகளில். இது கதிர்வேலன் காதல் படத்துல இருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரி, கோவை ரத்தனபுரியில் இருந்து ராஜா முகமது.
0: ஓகே ராஜா முகமது, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு அமரன் என்ற திரைப்படத்திலே அந்த பாடல் வேண்டும் சகோதரி.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்து
1: அருமை நண்பர் சேகர் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று அவருக்காக.
0: எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: நன்றி சகோதரி.

0: அமரன் படத்திலிருந்து கார்த்திக் நேத் அவர்கள் ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு கேட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரக்ஷத் பந்தன வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வினோப நகர் ராமலிங்கம்.
0: ஓகே,
1: தர்மதுரை படத்துல இருந்து பாட்டு வேணுங்க.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.
1: வணக்கம் மேடம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு ஒன்று வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: நான் முத்துக்குமார். வரிகளில் கார்த்திக் மற்றும் மேகா பாடின பாட்டு ஏழாம் அறிவு படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் மேட்டுப்பாளையத்திலிருந்து ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்க ரவி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே, வாழ்த்துக்கள். உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: மகாராஜா படத்துல இருந்து.
0: ஓகே, உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: Thank you.

இதுவரை இணைந்திருந்ததே இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சாங்க. நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சது ஆர்ச்சி ரேவதிப்பிரியா. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து போமுமா ஊர்கோலம் வழங்க காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே பூஜா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது-8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ளவுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, போவோமோ ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, பின்னாடி அப்படியே அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் கேக்குதா? இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? ஒரு அழகான ஊருங்க. இந்த ஊருக்கு போனா நம்ம இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னா, இந்த ஊருக்கு போனோன்னா ஆஹா, கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஊருக்கு தான் நான் இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம கோயம்புத்தூருக்குள்ள தான், பொள்ளாச்சி தாண்டி அப்படியே வால்பாறைக்குள்ள அப்படியே இந்த மலை 40 பெண்டை தாண்டி ஒரு எஸ்டேட்க்கு போறோம். அந்த எஸ்டேட் தான் நல்லகாத்தி எஸ்டேட். இந்த நல்லகாத்தி எஸ்டேட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா வாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மழை வந்துட்டு இருக்கு, அப்படியே மழை இல்லைன்னு கொஞ்சம் நனைஞ்சிட்டு வரலாமா?

உமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறையில் உள்ள நல்லகா தேஸ்டேட் தான் நம்ம போயிருக்கோம். ஆஹா, சில்லுனர்களை அப்படியே காத்து, அங்குள்ள அந்த பறவைகளோட சவுண்டு, அங்குள்ள மக்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த ஊரை பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? சரி, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்பாறையிலேருந்து நல்லகாத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பஸ் எல்லாம் தனியாலாம் இருக்காதாமா, அப்படியே நடந்தே தான் போவாங்க. எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போனாலும், அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, ப்ரொவிஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு அப்படியே தான் நடந்து போவாங்களாமா. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தாலும் அப்படியே குழந்தைகளை வச்சுருந்தாலும் நடந்தே போகிற அளவுக்கு தான். அப்போல்லாம் பஸ் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அதாவது நல்லகாத்தி எஸ்டேட்டுக்குன்னு தனியாக பஸ் இல்லை. அப்போ வந்து இவங்க நடந்தே போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு நடந்தே போவாங்க. ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிறைய ஏற்றங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அப்படியே நம்ம வந்து மேடு மேடாக இருக்குது, அதனால் இங்கே நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நம்மளை மாதிரி கோயம்புத்தூரில் வளர்ந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே போனால் என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த தூரம் நடக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அழகான ஊர். தேயிலை, சுற்றி தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. ஸோ அங்கே வேலைக்கு போகிறவங்க எல்லாமே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றுறவங்க, அப்புறம் எஸ்டேட் ஃபேக்ட்ரியில் பணியாற்றுறவங்க தான் வந்து மேக்ஸிமம் அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே நல்லகாத்து ஆறு ஓடுது. அது அந்த பகுதியில் ஓடுறனால அது நல்லகாத்து ஆறு அப்படிங்கிறதுனால கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பார்க்கணும், அழகான ஒரு தண்ணி. நீங்கள் போட்ட கல்ல அப்படியே நின்று பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஊருக்கு போகலாம். அந்த ஊரில் உள்ள அந்த ஆற்றுக்கு, நல்லகாத்து ஆற்றுல போய் குளிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போகிற சுற்றுலா பயணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஆறு போவாங்க. பட் ஆனால் அதையே தாண்டி அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அங்கே கூட்டமாக இருக்குப்பா, வா நல்லகாத்தா இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி குளிக்கிற ஊர் தான் வந்து குளிக்கிற ஏரியா. அந்த ஏரியா வந்து நல்லகாத்து ஆறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து தேயிலை தோட்டம் சார்ந்த தொழிலில் இருக்கனால அங்கே வந்து நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறது என்ன, டீ தான். வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை ஒரு டீயை போட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நல்லகாத்து எஸ்டேட்டையும் அதை சுற்றி என்னென்ன ஏரியா இருக்குது, என்னென்ன எஸ்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கேட்கலாமா?

நேர்களே இன்று மாலை 6 மணிக்கு தலம் பலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு வால்பாறையில் உள்ள நல்லகாத் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து என்னெல்லாம் அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் டீ எஸ்டேட் தான். அப்படியே ஒரு போர்வை போத்துன மாதிரி பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு நெல் வரப்புக்கு போனீங்க அப்படின்னா அது ஒரு பச்சை இருக்கு அப்படின்னா, இந்த தேயிலை தோட்டம் வந்து நம்மளை அந்த இடுப்பளவு உயரத்துல ஒரு பச்சையான ஒரு தோட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி அந்த தேயிலை தோட்டத்துக்கு மேல அப்படியே சாஞ்சி படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி படுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. நீங்க அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. ஸோ அது வந்து நான் சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து ஆஹா மேலே அப்படி படுத்து தூங்கலாம் போல இருக்கு, நம்மளை அப்படியே தாங்கிக்கும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம், நினச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து இல்லை, பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்குள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு அவங்களோட தினசரி காலையில் அங்கே உள்ள கோயிலுக்கு போகிறது, அது வந்து அங்கே இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது நல்லகாத்து எஸ்டேட்குள்ளே. ஸோ இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து அந்த சுற்றுப்பகுதியில் இருந்தவங்க எல்லா மக்களும் வந்து கூடுவாங்களாமா, ரொம்ப சிறப்பாக நடக்குமாமா அந்த திருவிழா. ஸோ வால்பாறையில் உள்ள எல்லா எஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரவங்க ஏரியாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்தெல்லாம் வந்து அங்கே தங்குவாங்க. இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து ஏதாவது விசேஷம்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்து வீட்டுக்கு

காரங்கெல்லாம் வந்து கதவை சாத்திடுவாங்க, நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. பட் இந்த எஸ்டேட்டில் பொதுவாகவே வால்பாறையில் உள்ள எல்லா எஸ்டேட்லேயும் மக்கள் ஒரு வீட்டில் வந்து விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாணம் காதுகுத்து நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள அத்தனை பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க எங்கள் வீட்டில் வந்து குளிச்சுக்கோங்க, வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. ஆஹா, பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்மளும் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லைனாக வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டில் உள்ள குழந்தைங்க அங்கே போய் விளையாடுறாங்க, ஒரு வீட்டில் குழந்தை புதுசாக பிறக்குது அப்படின்னா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது நான் சொல்கிறது, அந்த குழந்தை அவங்க வீட்லேயே இருக்கிறதுல, இவங்களே தான் வந்து வச்சு பார்த்துக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இந்த பேரண்டிங்காக வந்து அவங்க பார்த்துக்கிறது அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இந்த எஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப இங்கேருந்து நடந்தே போயிட்டு இருந்ததெல்லாம் மாறி இப்போ வந்து ஆட்டோவில் போகிறாங்க இல்லைன்னா வேனில் போகிறாங்க, இந்த மாதிரியான வசதியெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர், அதாவது நல்லகாத்து ஸ்ட்ரீட்டில் ஏற்கனவே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இப்போ குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, மைக்ரேண்ட் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே இப்போ எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க தங்கி வேலை செய்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் அந்த ஊர் வந்து இன்னுமே அந்த பழமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சிறுத்தைலாம் வருது அப்படிங்கிறதுனால அங்கே கொஞ்சம் பயந்துட்டு நிறைய பேர் அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. சரி, இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்காக ஒரு பாட்டு.

0: சும்மா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு நம்ம வால்பாறையில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி, இந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்துல என்னென்ன எஸ்டேட்லாம் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா, சோலையார் இருக்கு பக்கத்துல, அதுக்கு அப்படியே தாண்டி போனோம்னா சோலையார் டேம் இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு அதுக்கு பக்கத்துலே முடிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு. ஆனா இந்த எஸ்டேட்ஸ்க்குலாம் நம்ம போகணும்னா நம்ம பஸ்ல தான் போகணும் கண்டிப்பா. ஆனா நல்லகாத்துக்கு மட்டும் நம்ம நடந்தே போற அளவுக்கு பக்கம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படிங்கறதுனால அப்படியே போய்க்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அப்படியே கூழாங்கல்லாறு இருக்கு, நல்லகாத்து ஆறு மாதிரியே பக்கத்துல கூழாங்கல்லாறு. ஸோ இங்கதான் வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து வால்பாறைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கூழாங்கல்லாறு பார்த்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி நல்லகாத்து ஆறையும் நீங்க இனிமேல் போய் பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும் அங்க. சம்டைம்ஸ் யானையெல்லாம் வந்து தண்ணி குடிக்க அங்க நல்லகாத்து ஆறு தான் வந்து கீழே இறங்கி தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இங்கே உள்ள பசங்க எல்லாருமே அங்கே தான் இப்போ டெய்லி காலேஜ் போகிறது. அதே மாதிரி நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே நல்லகாத்து சைடு வந்து நிறைய ஆட்டோ ஓடுது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் வந்து நடந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாருமே அழகாக ஆட்டோவில் போய் அப்படியே ஜம்முன்னு இறங்கிடுறாங்க. ரொம்ப அழகான ஊர் தான் இது. நம்ம இப்படி போனோம்னா ரொம்ப அழகான இந்த பறவை சவுண்டோட பறவைகளோட சத்தத்தோட நம்மளும் போய் 2-3 நாள் அப்படியே தங்கி இருந்துட்டு வரலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாந்தமான ஒரு ஊர் நல்லகாத்து. வால்பாறையை சுற்றி நிறைய எஸ்டேட் இருந்தாலும் இந்த நல்லகாத்து வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன ஊர் தான், ஆனாலுமே சின்ன எஸ்டேட் தான், ஆனாலுமே இங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எஸ்டேட் தான். இன்றைக்கி நம்ம வால்பாறையில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட்டுக்கு தான் நம்ம போனோம். மற்றும் ஒரு ஊரில் நம்ம வந்து சந்திக்கலாம். வாங்க கிளம்பலாமா?
1: செப்புக்கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

நேயர்களே, இது கவிதையும் கானமும். கானத்துடன் கவி வரிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளம் நோக்கிய என் பயணம் தொடங்குகின்றது. ஆம், அடுத்து வருகின்ற 30 நிமிடங்களும் இசையாய் கவிதையாய் மயங்கப் போகிறீர்கள் உங்கள் FM ரெயின்போவுடன் சேர்ந்து. என் இதயத்தின் மத்தள ஓசை நீ, என் இமைகளின் சாமர ஓசையும் நீ. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் இதயம் மகுடியாக இசைக்கின்றது, மத்தளமாய் ஒலிக்கின்றது. என் பார்வைக்குள் நீ இருக்கும்போது என் இமைகளுக்குள் இன்பப் பிரவாகம், என் இதயம் என்னும் ஏட்டில் எழுதி வண்ணத் தூரிகையால் வனப்பு கொடுத்தவள் நீ.

நேயர்களே, இதயக்கணி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தரராஜன். மூடி வைத்த இதழ்களின் வார்த்தைகள் முத்துக்களாக, நீ பேசி வைத்த வார்த்தைகள் என் மனதுக்குள்ளே சித்திரங்களாக, மெல்ல பார்க்கும் பார்வைகள் என் மனதுக்குள்ளே கல்வெட்டாக, உன் மெல்லிய கூந்தல் கார்முகிலாக, நீ என் இதயத்தின் வசந்த மண்டபத்தில் மாணிக்க வேணையில் மௌனராகம் இசைக்கிறாய்.

மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். அன்னம், மயில், காற்று, சலசலக்கும் நீரோடை கூட காதலுக்கு தூது செல்லும் சாதனங்கள். ஏனென்றால் காதல் உணர்வுகள் அனிச்சம் மலர் போல மேன்மையானது, இலவம் பஞ்சு போல மென்மையானது. இதோ அந்த சிவகாமியின் மகன் சண்முகனிடம் தூது சொல்ல பாவை மீட்டுகின்ற ஆனந்த வீணை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை, பெண்ணன பூமியில் பிறந்து விட்டாலே வேலை வணங்காது வேறென்ன வேலை. பட்டினத்தில் பூதம் படத்திற்காக அடுத்த பாடல்.

பட்டினத்தில் பூதம் படத்திற்காக பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடினார்கள். நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103. ஆம், இது கவிதையும் கானமும். நம்முடைய மனதுக்குள் ஓடுகின்ற எண்ணங்களை இதயத்தின் அடித்தளத்தில் சுரக்கின்ற சுகமான நீரோடைகளை, சோகங்களை, சுமைகளை, வலிகளை, வடுக்களை, சிரிப்புகளை, சிலிர்ப்புகளை, சிந்தனைகளை, அது தரும் கவிதைகளை, அத்துணை உணர்வுகளையும் இசையாக, தாலாட்டாக, காதலாக, பாடலாக இன்றைய கவிதையும் கானமும் தந்து கொண்டிருக்கிறது. மந்திர மாலைகள் மணக்கின்ற மதன மாளிகையில் உதய காலம் வரை உன்னத லீலைகள் தானே.

ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நேயர்களே, ரசனையுடன் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்குமே அலாதியான இன்பம் மனதுக்குள் உண்டு. உங்கள் மனது மென்மையானதாக இருந்தால் நீங்கள் வரைந்த பூக்கள் கூட வாசனை வீசிடும். உங்கள் இமைகளின் சாமர அசைவில் கூட பூந்தென்றல் புறப்படும். ரசனையுடன் மயங்காமல் மயக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய கவிதையும் கானமும். இதோ உரிமையுடன் ஒரு கேள்வி. வானம் என்னும் வீதியிலே, குளிர் வாட என்னும் தேரினிலே, ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவன் கேட்டுச் சொல்லுங்களேன்.

நேர்களே, உங்கள் என்ன பறவை தன் வண்ணச்சிறகை விரித்து வானில் வட்டமிடுகிறதா? கவிதையாய், கானமாய், இசையாய். ஆம் நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 MHz நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கா. சுந்தரராஜன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு ஒன்று வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: இன்னும் சில நொடிகளில் முற்பகல் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி.
1: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் பிறந்த நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் ஐயங்காளி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயமான சுமார் 1500 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் 7வது மற்றும் 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. இப்போ ரெயின்போ 103 கோவையில் 11 மணி ஆச்சு. அப்படின்னாலே இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு நேயர் பங்கு பெற்று அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்பாங்க இல்லையா. நம்மளும் இந்த மாதிரி பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்படும் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கான நேயர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சிங்கப்பூர் சிட்டிலிருந்து வேலுமணி பேசுறேங்க.
0: ஓகே வேலுமணி சார், சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம எஃப்எம்ல பிடிக்குங்க?
1: நிகழ்ச்சி நாங்க எல்லாமே கேட்பேங்க. காலையில 4 மணிக்கு நான் தொழில் ஆரம்பிச்சிருவேனுங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 4 மணிக்கு நெசவு தொழில், கைத்தறி நெசவுங்க.
0: சரிங்க சரிங்க.
1: இப்ப காலையில 4 மணிக்கு முதல்ல வந்து அந்த நெஞ்சோடு கலந்தோன்னு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நாதஸ்வர கச்சேரி போடுறீங்க. நல்லா இருக்கீங்க.

0: நாலு மணிக்கு நெசவு தொழில் கைத்தறி நெசவுங்க.
1: சரிங்க சரிங்க.
0: காலையில நாலு மணிக்கு முதல்ல வந்து அந்த நெஞ்சோடு கலந்தோன்னு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நாதஸ்வர கச்சேரி போடுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. இங்க இன்றைய நேரம் 10 மணிக்கு கேட்பீங்க, அதுபோல் இன்றைய நேரம் கேட்பீங்க, டீ டைம் கேட்பீங்க. அப்புறம் நைட்டு 8 மணிக்கு இதம் ரிதம்னு ஒரு நிகழ்ச்சி பாட்டு போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப அது பாட்டு இல்லைங்க.
1: அதுக்கு பதிலா
0: பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க மேடம்.
1: ஓகே, உங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் சொல்லுங்க.
0: இதைக்க நீ படத்துல இருந்து ஒன்றும் அறியாத பெண்ணு பாட்டுங்க.
1: சரிங்க.
0: அப்ப தெண்டல எண்ணெய் தொடல கவிதை பாடும் குயில குயிலன்னு ஒரு பாட்டுங்க.
1: சரிங்க.
0: பரகோட்டிலும் தொட்டால் பூ மலரும் பாட்டுங்க.
1: சரிங்க.
0: ராமன் அப்துல்லால இருந்து செம்பருத்தி செம்பருத்தி பெண் வச்சுன்னு ஒரு பாட்டுங்க.
1: சரிங்க. அடுத்த பாட்டுங்க.
0: அடிமை பெண்ல இருந்து 1000 நிலவே பாட்டுங்க மேடம்.
1: உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் விளம்பரம் காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.
0: வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு தேடி கொடுத்த கணக்கம்பாளையம் கேஆர் கந்தசாமிக்கும் நன்றிங்க மேடம்.
1: நீங்க பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றிங்க மேடம்.

இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் குன்னத்தூர்ல இருந்து என் வேலுமணி பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சாங்க. இந்த மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்கள், உங்களோட பெயர், உங்களோட விருப்பம், உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் நான் திரும்பவும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி நிறைய நாள் ஆச்சு நான் அனுப்பிச்சு, ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரல அப்படின்னாலாம் நிறைய மெசேஜஸ் வருது. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக காத்திருக்கிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: இனி கேட்கலாம் கவிதையும் கானமும். இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

காலை நேரமா இல்லை மதிய நேரமா என்று நம்மை யோசிக்க வைக்கும் இந்த முற்பகல் நேரத்தில் மனசுக்குள் ஒரு மதமதப்பு, அதிலும் அந்த மதமதப்பை பொறுக்க பழைய பாடல் ஒன்று காதில் விழுந்தால் அந்த நேரமே இனிமையாக மாறிவிடும். அப்படி ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். ஏ.எம். ராஜா மற்றும் பிலீலா பாடிய பாடல் இல்லற ஜோதி படத்திற்காக. சில வார்த்தைகள் காதில் விழுந்து மறந்துவிடும், ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் மனசுக்குள் தங்கிவிடும். அதுதான் பழைய பாடல்களின் சிறப்பு. அந்த காலத்து மென்மையான இசையும் அழகான வரிகளையும் ரசிக்க வைக்கும் இன்னொரு பாடல் உங்களுக்காக.

டி எஸ் பகவதி, எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் ஆர் சுதர்சனம் இசையில் பெண் படத்திலிருந்து கேட்டோம். விழிகள் பேசும் மொழிக்கு வார்த்தைகள் தேவையில்லை. அந்த விழிகளின் அழகையும் காதலின் உணர்வையும் இசையில் சொல்லும் ஓர் இனிய பாடல்.

0: அதனதுக்கு
1: குதிரை ஆட்டம் சம்பா போல் குதிரை ஆட்டம்
0: ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு கத்திரி வெண்டக்கா முத்தல முருங்கக்கா அத்திரி சுண்டக்கா
1: போல் குதிரை ஆட்டம் வெச்சா மொழும் ஜன கூட்டம்
2: ஜிம்மு ஜிமிக்கு ஜிம்மு ஜிமிக்கு
0: என்னது
2: ஜிமிக்கு.

தேவையான நகைகள் எல்லாம் வாங்குறேன், இப்போ வாங்குறேன். பன்னீர் தொம்பு, பலவித டம்ளர், வெந்நீர் போட, அண்டா புண்டா, கட்டில் மெத்தை, கண்ணாடி பீரோ, சோப்பு, சீப்பு, சுனோ பவுடர்.

டி ஆர் ராமச்சந்திரன், என்எல் கணேஸ்வர் பாடிய பாடல் கேட்டோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 11:46 இணைந்திருக்கிறோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியோடு. சில பாடல்களுக்கு ஒரு தனி துழல் இருக்கும். முதல் இசை கேட்ட உடனேயே மனசு தானாகவே அந்த காலத்திற்கு நம்மை அழைத்து சென்று விடும். அப்படி ஒரு உற்சாகமான பாடல் உங்களுக்காக.

மங்கையன் பாக்யமே உங்கள் சேவையொன்றே, மங்கையன் பாக்யமே உலகில் என் வாழ்வின் இன்பமே, உலகில் என்

நல்ல இடத்தை சம்பந்தம் படத்தில இருந்த சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் ஏ மருதகாசி, பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் வந்தாலும் குழந்தை பருவ நினைவுகளுக்கும் குடும்ப பாசத்திற்கும் ஈடு ஏதும் இல்லை. அந்த பழைய காலத்து இனிமையையும் பாசத்தையும் நினைவூட்டும் ஓர் அழகான பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்ட மாடு கொண்டு வந்து நல்ல விலைக்கு போச்சு, இங்கே மாடு வாங்கிட்டு இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: எந்த ரகங்கள் இங்க வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட்டை எப்படி வளருமோ அப்படிதான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம்.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகாடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ரெயின்போ கிளாசிக்ஸ்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் கல்வியாளர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
2: சரி, நீங்க வந்து இந்த மாதிரி அரசியல் ஈடுபடணும்னு நினைச்சதே அவரு தான், நீங்க இல்ல, உங்க கணவர்
3: கண்டிப்பா.
2: கணவரை பத்தி சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க.
3: ராம் ஆனந்த், அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அப்புறம் அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்ல கஷ்டப்பட்டு அவருடைய கல்வி திறமையால ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து வந்தாங்க. நான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். பெருசா இப்ப நான் கல்யாணம் பண்ணி வரும்போதும் நான் பெரிய வசதியான குடும்பத்துல இருந்தா கூட அன்னைக்கு அந்த வசதி எதுவுமே இல்லை. நம்ம வந்து அந்த ஒரு லாஸ் எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இது பியூரா இப்ப நாங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கோம்னு நாங்க கம்பீரமா ரெண்டு பேரும் சொல்லலாம்னா அது எங்க ரெண்டு பேர்த்துடைய கடின உழைப்பு, எங்களுடைய விஷன். ஒரு 35 வயசுக்குள்ள தன்னுடைய குடும்ப கடமைகள், ஒரு சொந்த வீடு மாதிரியான, ஒரு வாடகைக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கானது பண்ணிட்டு சொசைட்டிக்கு நம்ம போகணும் அப்படிங்கறத நாங்க எங்க கல்யாணத்தை முடிஞ்சோடனே நாங்க வந்து முடிவு பண்ணோம். 35 சொன்னது 36 அவர் முடிச்சிட்டாரு. 36 அந்த கடமைகளை அவர் வந்து 7 முடிச்சிட்டாரு. ஸோ முடிச்சுட்டு அந்த பப்ளிக் லைஃப் போகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அந்த கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்துட்டு அவர் இது எல்லாத்துக்கும் முன்னாடினா அவர் அரசியலுக்கு போகணும்னு அவருக்கு ஆசை இருந்தது. எங்க தாத்தா வந்து மெதுவாக அந்த அரசியல்னால பட்ட கஷ்டம், அந்த ஒதுக்குறது, அதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் வந்து அரசியல் நோன்னு சொன்னதுனால அவர் விட்டுருந்தாரு.

0: கோவிட்ல நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்ப வெளியே வந்தப்ப அவர் என்னை பார்த்தோன்னே சொன்ன ஒரே விஷயம், அப்ப நாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம், அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அப்ப அவர் சொன்னது, உன்னுடைய கனவுக்கு பின்னாடி நான் நிக்கிறேன், ஆனா என்னுடைய லட்சியத்தையே நீ கலைச்சிட்டேன்னு சொன்னது வந்து என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீங்க அரசியலுக்கு போங்க, இனி நான் குடும்பத்தையும் இதையும் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹாரோஸ்கோப்ஸ்ல எல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ எங்க குடும்பம் அவங்க பார்க்கும்போது உங்களை விட இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு
1: பயன்படுத்தாங்க.
0: சோ நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலுமே என்னோட பயணம் வந்து தனியா கிடையாது,
1: எல்லா இடத்துலயுமே முன்னாடி எல்லாம் இருக்காரு இல்ல, ஷர்மிளா நான் ராமானந்த் ஷர்மிளா இப்படி சொல்லலாம். அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, முன்னேற்றத்துக்காக ரெண்டு பேருமே உழைக்கிறீங்க, அதுதான் இல்ல ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேமிலியா தான் எதையும் செய்ய முடியும். ஒரு சக்சஸ் வரணும்னா குடும்பமா ஒத்துமையா இருந்து செஞ்சா அது சக்சஸ்க்கு வந்து அது பர்மனண்டா இருக்கும் அந்த சக்சஸ் இல்லையா.
0: இன்னைக்கு இருக்க பெண்கள் மத்தியில என்னன்னா எதிர்த்து பண்ணணும், மீறி பண்ணணும், அதுதான் பெண் புரட்சி அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா நான் எப்பயுமே சொல்றேன், கணவரோட துணையோட, அது துணைங்கிறத விட தோழமையோட, கணவரோட தோழமையோட செய்யற ஒரு விஷயம் சமுதாயத்திலயும் சரி குடும்பத்திலயும் சரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி அடைஞ்சே தீருவீங்க.
1: வெரி நைஸ், வெல் செட், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, உங்க குடும்பத்துல உங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நீங்க எவ்வளவு பேரு?
0: எனக்கு

0: எங்க சித்த சித்தப்பா பசங்க. ஏன்னா அம்மா கூட பிறந்தவங்க 7 பேரு, அப்பா கூட பிறந்தவங்க 8 பேரு. சோ
1: குடும்பம் எல்லாமே அப்ப கூட்டு குடும்பமா இருந்தது.
0: ஆமா ஆமா,
1: ரைட் ரைட், பெரிய குடும்பமா,
0: பெரிய குடும்பமா இருந்தது. சோ அதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரேட் பண்ணுங்கிற ஒரு வேல்யூ வந்து தெரிஞ்சது.
1: சரி, ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்ல இருந்து வந்து இங்க ஒரு, இது ஒரு வித்தியாசமான சூழல். அங்க அவ்வளோ பெரிய குடும்பம், வீட்டுல வந்து ஒரு செல்ல குட்டி, நீங்க இல்ல செல்ல பொண்ணு, அங்க நீங்க வந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா?
0: எல்லாருமே ஒரு குழந்தை, எங்க மாமனாரும் ஒருத்தரு, மாமியாரும் ஒருத்தர். சோ ஒரு பெரிய இது இல்ல. இன்னொன்னு வந்து நாங்க அங்க எல்லாமே கல்ச்சர் வைஸ் இதை பண்ணணும் பண்ணணும்ட்டு, இங்க அப்படி எல்லாம் கிடையாது. சோ ஆனா இதுல வந்து என்னன்னா, எங்க மாமனாரை வந்து நான் இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அவர் வந்து நிறைய என் கூட ஷேர் பண்ணிக்குவார், இதெல்லாம் கேட்பார், ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு, எப்படிமா நீ ஹாஸ்டல்ல இருந்து தான் வந்திருக்க, எப்படி உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு. சோ அந்த மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்டா இருந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கூடிய ஒரு சிச்சுவேஷன். அவரோட ஹாஸ்பிட்டல் இதுல நான் நடந்துகிட்டதுல அவருக்கு அந்த அப்பா மாமனாருங்கிறத தாண்டி அப்பாங்கிற ஸ்தானத்துலதான் இருந்தாங்க.
1: சரி, இப்ப வந்து விருதுநகர் இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு நீங்க பாத்துருக்கீங்க? இப்ப டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம், சொல்லுங்களேன்.
0: விருதுநகர்ல இப்போ நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கு. இப்ப நான் என்னுடைய பொலிட்டிக்கல் இதுல பாத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு இடத்துலயுமே நான் மதுரையில தான் போய் கேம்பெயின் பண்ணி மதுரையில தான் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, எப்பயுமே பெண்களுக்கு வந்து தன்னுடைய பிறந்த வீட்டோட பாசம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சின்ன என்ன சொல்ல, கோயம்புத்தூரோட வளர்ச்சி மாதிரி நம்ம ஊரும் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டியும் கூட எனக்கு இருக்குது. நான் அடிக்கடி வந்து அங்க வந்து சொல்லுவேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கிருந்து என்னன்னா புலம்பெயர்ந்து வேற எங்கேயோ தான் வேலை பாக்குறாங்க. சவுத்ல இருந்து மதுரையில விருதுநகர்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபேக்டரி எங்க எடுத்தாலும் அங்கிருந்து தான் வராங்க. சோ சோர்ஸே நம்ம கிட்ட இருக்கு. சோ இண்டஸ்ட்ரி அங்க இருக்கும்போது ஹியூமன் சோர்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா அந்த சோர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ அந்த டெவலப்மெண்ட் இங்க வரணும் அப்படிங்கறது எனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல, ஒரு அம்மா எப்படி கொஞ்சம் தொய்வலா இருக்க குழந்தை மேல ஆர்வம் இருக்கிற மாதிரி அங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஏன்னா நிறைய இன்புட்ஸ் இருக்குது அங்க, அது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ஆகல. போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க குழந்தைங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, எங்க கண்ணு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இவரை சந்திப்போம்.

0: இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு ஒண்ணு வந்துட்டேன். கேட்கல எவ்வளவு நேரம், அதை கேட்க வேண்டிய சமயம் வந்து வசந்த இல்லம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பெண்ணையர்கள் தான் நமக்கு ஜாஸ்தி, எல்லாரும் கேட்பாங்க பாருங்க, அதுக்குள்ள ஜென்ஸ் சண்டைக்கு வந்துருப்பாங்க, ஏன்னா நாங்க கேட்கறது இல்லையான்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. ஆனா பெண்ணையர்களுக்கு குறிப்பா நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கணும். நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, பெண்களுக்கு அரசியல் சரியா?
2: கண்டிப்பா சரி, கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும்.
1: உங்களுக்கு பயணம் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நீங்க வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்குமா?
2: 7-8 வருஷம் ஆச்சு.
1: சரி, ஆனா அந்த பயணம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா?
2: இல்ல. ஆனா நாளைக்கு என் பொண்ணுக்கு அப்படி இருக்காது. அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரோம். யாரோ ஒருத்தர் அந்த முடிவு எடுக்கணும் இல்லையா? ஆனா இப்போ எப்படி சொல்ல, மொதல் எங்க அம்மா காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு நமக்கு ஓகே தான். அடுத்து வர்ற இதுக்கு கொண்டுட்டு வரணும்னா கண்டிப்பா நிறைய பெண்கள் வெளியே வரணும். வீட்டை வந்து ஏன் வந்து பெண்கள் கையில கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, பெண்ணுக்கு தான் வந்து அந்த தாய்மை உணர்வோட தன் குழந்தைக்கு என்ன பண்ணும், அதாவது அடுத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யற குணம் இயற்கையாவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் கையில ஒரு அதிகாரம் இருக்கும்போது அது அன்போட சேர்ந்து கிடைக்கும். அன்பும் அரவணைப்பும் சேர்ந்த ஒரு அதிகாரம் என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. சரி, அப்ப வந்து பெண்களுக்கு இது வந்து சரியான களம் தான் சொல்றீங்களா?
2: சரியான களமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நம்ம அதை எதிர்கொண்டு ஆக்கணும்.
1: ஆக்கணும். சரி,
2: இப்ப கூட சமீபத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வந்தா கூட இத பயந்து ஓடுறதுக்கு தான் அதை பண்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து நின்னோம்னா, சொல்லுவாங்க நாய் துரத்துதுன்னு ஓடணும்னா ஓடிட்டே இருக்க வேண்டிதான், திரும்பி ஒரு நிமிஷம் நின்னோம்னா நாய் பயந்து ஓடிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எல்லா யாருமே வந்து ரத்தன கம்பளம் விரிச்சு நம்மள வரவேற்க போறது இல்ல. நம்ம வந்து வரலாம், ஆனா நம்மளுடைய பண்டை இதுல ராஜ மாதா தான் இருந்தாங்க, ராஜபிதா இல்ல.
1: கரெக்ட்,
2: இதுதான் மெயின் பாயிண்ட். அதனால இப்ப வந்திருக்கிறது எதுவுமே நம்மளுடைய சித்தாந்தத்துக்கோ நம்மளுடைய முறையோ கிடையாது. நம்மளுடைய ரூட்ஸ் வந்து விமன் கையில தான் இருந்தது. ராஜ மாதா தான் அரசர்களை உருவாக்குனாங்க. அதனால நம்ம எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி நேச்சுரலாவே நம்மளோட ஜீன்ல இருக்கும். நம்ம மீட் எடுக்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட் எடுக்க எடுக்கவே கண்டிப்பா பெண்களுக்கு உண்டான மரியாதை இருக்கும். வேற எந்த நாட்டிலயுமே பெண்களை கடவுளா கொண்டாடுறது இல்லையே.
1: ஆமா, கரெக்ட் தான்.
2: சோ இங்க இல்லைன்னா வேற எங்கேயுமே பெண்கள் வர முடியாது.
1: சரி, இது வந்து இப்ப உங்க ஸ்கூல்ல

0: பொதுவாக நீங்கள் இப்போ ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறீங்க, மற்ற குழந்தைங்களையும் பார்க்குறீங்க, இந்த ஜெனரேஷன் இல்லை எங்கள் ஜெனரேஷனாக இருக்கட்டும், இல்லை இப்போ வளர்ந்து வர குழந்தைங்களாக எல்லாரையும் பார்க்குறீங்க, என்ன அவங்கக்கிட்ட இல்லை, வாட் தே லேக், அதை சொல்லுங்களேன்.
1: ஹாப்பினஸ்.
0: அப்படியா?
1: ஆமாம். அதாவது இமீடியட் ரெஸ்பான்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்குதே தவிர சந்தோஷம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தீபாவளிக்காக நீங்க எவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, உங்களுடைய தீபாவளி ஆடை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது?
0: கண்டிப்பா
1: இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லையே.
0: அது இல்லதான்,
1: எதிர்பார்ப்பு இல்ல, காத்திருத்தல் இல்ல, சந்தோஷமும் இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது, ஒரு வெறுமைதான் இருக்குது குழந்தைக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம், நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி என் குழந்தைக்கு எல்லாமே கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டோம், ஆனா ஒரு வெறுமையை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சோ அந்த வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்னு தேடுறதுதான் வயசுக்கு மீறின விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிறதோ, இல்ல தேவையில்லாத இன்னைக்கு வந்து ட்ரக் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ள குழந்தைங்க போறதுக்கு காரணம் என்னன்னா சாட்டிஸ்பாக்சன் இல்ல.
0: இப்ப நான் இங்க உங்களை நிறுத்துறேன். நஷா முக்த அபியான் பத்தி நீங்க சொல்லி ஆகணும். நஷா முக்த் யுவா இல்லையா, அந்த திட்டம் ஸ்கீம் ரீசெண்டா முடிஞ்சு நம்ம மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் லான்ச் பண்ணது, மக்களுக்கு நீங்க வந்து எடுத்து சொல்லணும்.
1: ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரதமரா பாக்குறோம், அவர் வந்து அவரையவே எப்படி உணர்ந்துக்கிறார்னா, இந்த தேசத்துக்கு வந்து இங்க இருக்க குழந்தைங்க எல்லாத்தோடைய பாதுகாப்புக்கும் நான் தான் வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கறதுலதான் வந்து இன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்காங்க. இந்த போதை பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து இந்த அளவுக்கு வரல. ஸோ இதை கட்டுப்படுத்துறது வந்து கவர்மெண்ட், இதை வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கணும், இது கிடைக்காம இருக்கணும், இது மாதிரி நம்ம எவ்வளவோ சொன்னா கூட எல்லாமே எங்கேயும் இருந்தா கூட ஏன் குழந்தை அதை எடுக்காதுங்கிற மாதிரியான குழந்தையை வளர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும்.
0: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
1: ஏன்னா எவ்வளவு நம்ம வந்து இது பண்ணிட முடியும், ஒரு விஷயத்த வந்து பயந்து பண்ணாம இருக்கிறத விட இது தேவையில்லைன்னு ஒதுங்கி போறதுதான் வந்து நம்ம பண்ண முடியும். 24 மணி நேரமும் யாருமே யாருக்கும் காவல் இருக்க முடியாது. நம்ம எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ பண்ணா கூட நம்ம வந்து இதை கண்ட்ரோல் எடுக்கணும்னா, இதுக்கு முக்கியமான கண்ட்ரோல் சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் அவங்கள வந்து வளர்க்குற விதமும், டீச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கள கைட் பண்ணி எடுத்துட்டு போறதும் தான் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
0: அப்ப வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கணும் எல்லாமே, எல்லா வேல்யூஸும் மாரல் வேல்யூஸ் அத்தனையும் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும், அப்படிதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு சொல்றீங்க.
1: அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா கூட வீரசிவாஜி, வீரசிவாஜியோடைய இன்னைக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சும் கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா வீரசிவாஜியை தான் சொல்லணும். அவர் பேரை சொல்லும் போதே நமக்கே வந்து ஒரு வீரம் இருக்கும். அதுக்கு காரணம் ஜிஜாபாய். எந்த குழந்தையுமே நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில், நல்லவராவதும் தீயவதாவதும் அன்னையின் வளர்ப்பதில். அப்ப நம்ம சொல்ற கதைகள், நம்ம வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கறோம், பண்பு பதிவுகள். இன்னைக்கு நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ஸ்ல நம்ம ஹிஸ்டரியை வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளுடைய மண்ணில் வீரமா இருந்தவங்க இந்த ஹிஸ்டரியெல்லாம் சேர்க்க சேர்க்க குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை நம்மளோட ஆரிஜின்ல இந்த மாதிரி இருந்தாங்களாங்கிற அந்த பெருமிதம் தான் குழந்தைய வந்து என்ன பண்ணும், நானும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு உருவகத்தை பண்ணும். ஒரு ரோல் மாடல் யாரை செலக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு சினிமா மோகம், வெஸ்டர்னைஸ்ட் அந்த தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இது எல்லாத்த விட இன்னைக்கு வந்து மொபைல் போன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தை நல்லா வரணும்னா கம்பல்சரி ஒரு ரோல் மாடல் வந்து எங்க இருக்கணும்னா ஹிஸ்டரியில இருந்து தான் வரணும்.
2: இவரை சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்கள்.
1: இப்போ நம்ம தேசம் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இல்லையா. பல விஷயங்களில் பல விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அன்றாடம் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தையும் நமக்கு ஊட்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்னும் என்னெல்லாம் வரணும்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? ஒரு பெண்ணாக என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? ஒரு அம்மாவாக என்ன எதிர்பார்ப்பு இருக்குது சொல்லுங்களேன்.
2: ஒரு பெண்ணாக என்ன எதிர்பார்ப்புனா, பெண்ணும் ஆணும் சரிசக சமமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஐடியாலஜிக்கலி ஃபிசிக்கலி நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். பட் ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும்.
1: சரி,
2: நம்ம ஒரு களத்தில் நிற்கும் பொழுது திறமையில் வந்து போட்டி போடலாம். நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம பண்ற செயல்கள்ல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்னாலேயே நம்மளை முடக்கி ஃபேமிலியை உள்ள இழுத்து, ஒரு ஆண் செய்யற தவறுக்கு எந்த இடத்துலயுமே வந்து குடும்பம் பாதிக்கப்படுறது இல்ல. ஆனா பெண் தவறே செய்யலைன்னா வெளியே வந்தா கூட அந்த கேரக்டரை வச்சுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. சோ அந்த நிலை மாறணும். நம்ம கூட வந்து சரியா வேலை பாக்குறவங்க அந்த வேலையில குறை இருந்தா அந்த வேலையை சுட்டி காட்டலாம், கருத்துல குறை இருந்தா அந்த கருத்துல சுட்டி காட்டலாம். ஆனா அவங்களுடைய ஒழுக்கத்தையோ அந்த தனி மனித தாக்குதல வந்து பெண்களை சார்ந்து நிறுத்தணும். இது அரசியல்ல மட்டும் இல்ல, எல்லா களத்திலயுமே இது வந்து பெண்களுக்கு இருந்தா இன்னுமே வந்து அவங்களுடைய திறமை இந்த நாட்டுக்கு வந்து பயன்படும். இன்னைக்கு நம்ம பார்ப்போற்றும் பாரத பிரதமர் கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பெண் பிள்ளைகளை வைத்துதானே சிந்தூர் ஆபரேஷன் பண்ணாரு தலைமை ஏற்று. இதை விட பெரிய

0: உதாரணம் வேற இல்லை.
1: ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, பெண் சேஃப்டிக்காக நம்ம இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் நிழல்ங்கிற அந்த இதை அந்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணுறது, அந்த மாதிரி பெண்களோட சேஃப்டிக்கு நம்ம டெய்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. பெண்கள் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கணும், எப்படி நம்மளை செக்யூர் பண்ணிக்கணும் சொல்லுங்களேன்.
0: இந்த விஷயத்தில் இது சரியாக தப்பான்னு சொல்ல என்னுடைய தனிப்பட்ட, இது அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும். இந்த சமுதாயம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தது தான். ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம்னா உங்கள் பையன்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும். திருப்பி இதுக்குமே வந்து நான் வீரசிவாஜியவே தான் உதாரணம் சொல்வேன். ஜிஜாபாய் சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலையிலையுமே ஒரு பெண் குழந்தைய வந்து உன்னோட தாய்க்கு நிகராக நீ பார்த்து நடத்தணும்னு சொன்னாங்க. அவர் ஒரு படை ஒரு இடத்த வந்து ஆட்சி இதை எடுத்த போரில் வந்து ஜெயிச்சு எடுத்தப்ப அவங்க போர் வீரர்கள் வந்து பெண்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவர் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா பெண்களுமே என்னோட தாயை போல அப்படின்னு சொல்லி மரியாதையை போய் விட்டுட்டு வந்தார். ஸோ ஒரு தாயுடைய கடமை ஒரு ஒரு ஆண்மகனையும் அப்படி வளர்க்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைகளும், நீ ஆணுக்கு நிகரானவன் அல்ல, அவனை ஒரு போட்டியா கருதக்கூடாது. தோழமையா, நம்ம அப்பா எப்படியோ நம்ம தாத்தா எப்படியோ அது மாதிரி இந்த ஒரு போட்டியே ஒரு என்ன சொல்றது வெறுப்போடையே வந்து குழந்தைங்களை வந்து வளர்க்கக்கூடாது. சந்தோஷமா சகஜமா வளர்க்கணும். பெண்களுக்கு வந்து எல்லை கொடுக்கறது அப்படிங்கிறது யாரும் போடுறது இல்லை, நமக்கே தெரியும். இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு தேவை இருந்தா போகலாம். தேவையில்லாம என்னுடைய இதை பரிசோதிக்கிறேன், என்னுடைய இதை ஆணுக்கு நிகரா நானும் போய் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிக்க தேவையில்லை. இந்த ஒரு புரிதலோட பெண்களையும் வளர்க்கணும். சோ எல்லாமே அம்மா கையில தான் இருக்கு. திருப்பியும்
1: வெரி நைஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அந்த ஃபேமிலியோட பிராட்டப்ல தான் இருக்கு எல்லாமே. குடும்பம்
0: உண்மையா,
1: அந்த குடும்பம் வந்து நல்லா குழந்தைங்களை கொண்டு வந்தா அந்த குழந்தைங்களும் பிற்காலத்துல நல்ல மனிதர்களா நல்ல ஹியூமனா வரும் இல்லையா.
0: இல்ல, சமுதாயம்ங்கிறது வந்து தனித்து எதுவும் இல்ல, பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம்.
1: ரொம்ப அழகா,
0: ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நம்மள கண்டிப்பாங்க, இன்னைக்கு அந்த உரிமை இல்லையே.
1: யாரோ தெருவுல யாரெல்லாம் வந்து கண்டிச்சுவாங்க ஏன்னு கேட்டதே இல்ல பேரண்ட்ஸ், ஏன் என் குழந்தைய நீங்க திட்டுறீங்க. நம்ம இப்ப வரைஞ்சுக்கிட்டு டீச்சர்ட்ட சண்டை
0: போடுறோம்
1: இல்லையா,
0: அது ஒரு அந்த ஒரு மாற்றம். அதாவது என் குழந்தைய கஷ்டம் தெரியாம வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து பண்ற ஓவர் பேம்பரிங் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் இதை ஆண் குழந்தைகளையும் சொல்றேன், பெண் குழந்தைகளையும் சொல்றேன்.
1: சரி, ஷர்மிளாக்கு வந்து எப்பவுமே டைட்டா இருக்கும், ஏன்னா ஒரு கல்வியாளர், அப்புறம் வந்து ஒரு அரசியல்லையும் இருக்கீங்க, அதுக்கப்புறம் இத்தனை விஷயங்களில் நீங்கள் ஈடுபாட்டோடு செஞ்சிட்ருக்கீங்க, சமுதாயத்துக்கு சார்ந்த விஷயங்கள், சோஷியலாக நீங்கள் நடக்கிற அத்தனை நிகழ்வையும் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கான குரல் கொடுக்கறது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதை தவிர உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா?
0: என்டர்டெயின்மெண்ட்னு சொன்னா நிஜமாவே என்னோட குழந்தைங்களோட இருக்கிறது தான். இப்போ நான் சொல்ற மாதிரி
1: அது உங்க கடமை, அம்மா பண்றது
0: இல்ல இல்ல, கடமைங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒரு நட்பாவுமே அவங்க இருப்பாங்க. நாங்க ஒரு காரை எடுத்துட்டு கொஞ்ச தூரம் அப்படியே போவோம். நான் காரை ஓட்ட பழகுனேன் எங்க அப்பா கிட்ட, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டல, அதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. என் பையன் வந்து சொன்னான், அம்மா டேடி தான் எனக்கு எல்லா இடத்துலயுமே பிடிக்கும், கா அவங்களதான் எல்லா இடத்துலயும் பிடிக்கும், ஆனா கார்ல வந்து டேடி தான், அதுக்காக கார் எடுக்க. சோ எனக்கு எப்பயுமே அவங்க கிட்ட நான் ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிறமான முயற்சி தான் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பண்றது.
1: திருப்பி ஓட்ட கத்துக்கிட்டாச்சு, வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து அம்மாவோட பொறுப்பு எப்படி இருக்கு, உங்களோட மதர் ஷர்மிளாவோட பொறுப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க.
0: இப்ப இவ்வளவு வேலைக்கு நடுவுல இப்பதான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். எனக்கு வந்து அம்மாக்கே இருக்கும் பருப்பு பொடி இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் செய்யணும்னு. நாங்க இன்னைக்கு காலையில ஏறோம்னா முந்தின நாள் நைட்டு 12 மணி வரைக்குமே எனக்கு ஆக்குபைடாக ஒர்க் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல என்னோட அம்மாவோடைய கடமையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 1:30 நான் வந்து இந்த பொடி அரைச்சி பேக் பண்ணேன். அப்போ என் பையன் சொன்னான் எனக்கு, எதுக்குமா இது கடையில் கிடைக்குது எதுக்கு இது. ஆனாலும் அது அவங்களுக்காக இல்லை, என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
1: இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க அம்மாவா இதே வேலையை தான் நானும் பண்ணேன், அதே கல்லூரியில் தான் என் பையனும் படித்தான். இதே வேலையை பண்ணும்போது அம்மா ஏம்மா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, தேவையே இல்லை, அங்கேயே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனாலும் நம்ம அம்மா மனசு ஒரு கில்ட் வந்துடும், ஐயோ அந்த குழந்தைக்கு பண்ணி கொடுக்கல. எல்லா அம்மாக்களும் அதே செய்யறது தான், அதை தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. பட் செய்யறதுனால தப்பு இல்லை, அம்மாக்கள் அப்படிதான் செய்யணும், செய்வோம் அப்படின்னு
0: நான் வந்துட்டு அதைத்தான் சொல்லுவேன். ஒரு அம்மாவா நான் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்றோம், இதெல்லாமே வந்து ஒரு பேச்சுக்காக தான், அம்மா அம்மா தான் எந்த காலம் எப்ப வானாலும் அம்மா அம்மா தான்.
1: ஆனா குழந்தைங்களுக்கு

0: எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த காலத்துல நம்ம அதெல்லாம் உணர்ந்தோமான்னு தெரியல. அம்மாக்கள் வேலை செய்யும்போது பாவம், அம்மா இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்களே. ஆனா குழந்தைங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்க ஸ்மார்ட், தேர் வெரி ஸ்மார்ட். அம்மாக்கு ரொம்ப வேலை, அம்மா போதும் காலையில இருந்து இவ்வளவு செய்யற, கொஞ்சம் உட்காரு, நீ பாரு உன்னோட பாரு, உன்னோட லைஃப பாரு, உன்னோட டெவலப்மெண்ட்டை பாருன்னு சொல்றாங்களே, அது ஆச்சரியமா இருக்கு.
1: கண்டிப்பா நான் இங்க இருந்து போகும்போது நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது அவன் எனக்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணது ஹெல்த். நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கீங்க, இது எல்லாமே ஹாப்பி, பட் எனக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வாக்கிங் போனீங்க, இப்ப அதெல்லாம் போறது இல்லை, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ குழந்தைங்க எப்பயுமே வந்து நம்ம வளர்க்குற விதத்துலதான் இருக்குது.
0: வெரி நைஸ் ஷர்மிளா. அதாவது இந்த இன்டர்வியூ இப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்வியூ வந்து ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக நம்ம கேட்டுட்டு வரோம். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப தெளிவாக, ஜாலியாக, ரொம்ப டு பி வித் ஈஸ். ரொம்ப நாள் பேசின ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. புதுசாக ஷர்மிளா பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே எனக்கு இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தாட்ஃபுல். அதாவது கரெக்டாக அளவெடுத்து செஞ்ச மாதிரி, கரெக்டாக இதுக்கு இது இதுக்கு இதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அது ஒரு கல்வியாளருங்கிறத அப்பப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்களோட அரசியல் தாட்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிந்த சிந்தனையோடு இருக்குது. தெளிந்த சிந்தனை வேணும் சும்மா சொல்லியிருக்காரு பாரதியார் இல்லையா. அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் இல்லையா, அது உங்களுக்கு இருக்கு, பார்க்க முடியுது. பின்னாடி ஒரு பெரிய லீடராக எங்களுக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்போவே நேயர்கள் சார்பாக உங்களை வந்து வாழ்த்திடுறேன், விஷ் பண்ணிடுறேன். என்னோடய பிரார்த்தனையும் கூட
1: கண்டிப்பாக.
0: தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்களேன்.
1: அதான் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் ஒன்று போல இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பழகுன மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் சொன்ன அதே தான், எந்த தயக்கமும் இல்லை, ஒரு சிஸ்டர் கூட பேசுகிற மாதிரி தான். எப்பயுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாக நல்லா பேச முடியும். உங்ககிட்ட வந்து அந்த ஒரு குவாடினேஷன் இருந்தது. உங்கள் மூலியமாக நேயர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது ரொம்பவுமே சந்தோஷம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கு ரொம்ப நன்றி. வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.
0: தேங்க்யூ, நன்றி.
1: நன்றி.
2: நேர்களே, இதுவரை கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

இன்னைக்கு கேட்கலாம் இதே அலைவரிசையில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறோம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திரை நிகழ்ச்சிகள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் கால்நடை மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். மாலை 6 பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் பலம் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் வழங்குபவர் சௌமியா. இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR, பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு. இரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகர் முத்துராமன். இவையெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள்.

நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனாமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனாமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம், நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆம் ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநில

0: மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சவுஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதி அமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரிட்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன், சிம் கார்டுகள், துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு

0: சிறைக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வசந்த இளம் தொடர்ந்து கேட்கலாம்.

ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன். எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேக் போறீங்க. லஞ்ச் டைம், லஞ்ச் டைம்னாவே என்ன பண்ணுவோம், கேம் ஷோ விளையாடுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிர்கட்டம் விளையாட போறோம். புதிர்கட்டம் விளையாடுறதுக்கு நீங்க என்ன பண்ணா, கால் பண்ணி ஆன்சர் பண்ண. நான் வந்து ஒவ்வொரு க்ளூவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன், அதுக்கு உங்களுக்கு தெரியுதா நம்ம பார்க்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2316312 2314 7046 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தா 0422 இணைப்பெண்களோட சேர்த்துக்கலாம். பிஃபோர் தட் நீங்க என்ன பண்ணணும்னா, 25 அதாவது 5×5 மொத்தமா 25 கட்டங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்சில் எடுத்து அப்படியே வரைஞ்சி வச்சுக்கோங்க. 25 கட்டங்கள் ஓகேவா. சோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நம்பர் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 25 வரைக்கும் நம்பர் போட்டு ரெடியா இருங்க. ஓகே, சோ இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா சூப்பரான கலக்கலான சாங்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸ்டேட் இன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: லஞ்ச் டைம் விளையாடுறோம். லஞ்ச் டைமில் இன்னைக்கு நம்ம வந்து புதிர்கட்டம் 25 கட்டங்கள், அதாவது 5x5 25 கட்டங்கள். 25 கட்டங்களுக்கு நான் வந்து க்ளூ தருவேன், நீங்கள் அதை கால் பண்ணி சொல்லுங்கள். கடைசியாக மொத்தமாக வந்து கட்டங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் யார் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள வந்து நாங்கள் கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோம். இதுதான் வந்து நம்ம கேம் ஷோ இன்னைக்கு விளையாட போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இடமிருந்து வளமாக 3 க்ளூ என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல் கட்டத்தில் உள்ள வார்த்தை, வாரத்தில் எத்தனை நாட்கள். ரொம்ப ஈஸி இல்லை? முதல் கட்டத்தில் முக்கணிகளில் ஒன்று அப்படின்னு முக்கணிகளில் ஒன்று இரண்டு எழுத்து அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். வந்து இரண்டு எழுத்துல வந்து சொல்லலாமே அப்படின்னா அதை வந்து நீங்க தான் வந்து ஃபில் பண்ணணும். முக்கணிகளில் ஒன்று அந்த இரண்டு எழுத்து கொண்டது எது அப்படிங்கறத மூன்றாவது கட்டத்தில் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆறாவது கட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைநகர். ஓகே, தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன அப்படிங்கிறது அது வந்து மூன்று எழுத்து. இதெல்லாம் தெரியும் என் ஜுஜுப்பி அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து கால் பண்ணலாம் 2312162 இல்லை 2317046 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட பேச போகிற ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சகோதரிக்கு. வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கால அப்படி ஒரு பதில நீங்களே வச்சுக்கிட்டீங்களோட இல்ல. ஆனா முக்கணிகளில் ஒன்று வந்து கொஞ்சம் தவறு, அது வந்து நம்ம பாக்கலாம் யார் சொல்றாங்க. ஓகேவா, நன்றி அழைத்ததுக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதான் இப்போ புரிஞ்சுது. இப்போ வந்து நம்ம பாண்டிய நகர்லேருந்து அவர் பேசினார், அவர் சிவசங்கர் பேசினார் இல்லையா. ஸோ அது அதே மாதிரி தான், நீங்களும் கால் பண்ணி அதுக்கு சரியான பதில் எது அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலாம். ஓகே,

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கும். டைம் 1:14 ஆச்சு. இன்னைக்கு புதிர்கட்டம் 5x5, மொத்தமா 25 கட்டங்கள் கொண்ட புதிர்கட்டம் விளையாடிட்டே இருக்கோம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், வாரத்தில் எத்தனை நாட்கள் அப்படின்னு. அதுக்கு சரியா சொல்லிட்டாரு, முக்கணிகளில் ஒன்று வந்து அது தவறு. அது என்ன அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தலைநகர், அதுவும் சொல்லியாச்சு. இப்ப வந்து வளம் இருந்த இடமாக, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வரணும், அதை நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி வளம் இருந்த இடமாக 3 க்ளூ கொடுத்துறேன். அது என்னென்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, 10வது கட்டத்துல ஃபில் பண்ண வேண்டியது. 10வது கட்டத்துல வீட்டில் வளர்க்கும் ஒரு விலங்கு, ஓகேவா? சோ அது பெட், அது என்ன அப்படிங்கறது 2 எழுத்து கொண்டது, அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15வது கட்டத்துல வேகமாக ஓடும் நீர், வேகமாக ஒரு நீர் ஓடுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், அதுவும் 2 எழுத்து தான், ரொம்ப ஈஸி தான், ஓகே? சோ அதையும் நீங்க எழுதிக்கலாம். 22வது கட்டத்துல நாம் வசிக்கும் கிரகம் என்ன, என்ன கிரகமோ அதை வந்து

நீங்கள் இரண்டு எழுத்து கொண்டது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வலம் இருந்து இடமாக மூன்று க்ளூ என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து டென்த்து கட்டத்தில் 10வது கட்டத்தில் வந்து வீட்டில் வளர்க்கும் விலங்கு என்ன அப்படிங்கிறத இரண்டு எழுத்து கொண்டது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15வது கட்டத்தில் வேகமாக ஓடும் நீர், இது இரண்டு எழுத்து கொண்டது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. 22வது கட்டத்தில் நாம் வசிக்கும் கிரகம் ஒன்று, அது என்ன அப்படிங்கிறதையும் இரண்டு எழுத்து கொண்டது, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். ஃபில் பண்ணுறதுல ரொம்ப குஷியாக இருக்காங்களோ அப்படிங்கிறதுனால காலை சுட்டி இருந்து பேப்பர் பேனாவோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அது ஒரு சைடில் இருந்தாலும் இந்த பக்கம் நீங்கள் கால் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வெரி குட்மா. ஓகே, அது இடத்துல ஒரு குஷியில் வந்து கால் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு போகக்கூடாது. ஓகேவா?

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், தெல்லம்பட்டியிலிருந்து சிவாங்க.
0: சிவா, உங்களுக்கு பதில் தெரியுமா? கட்டத்துல வீட்டில் வளர்க்கும் விலங்கு
1: ஒண்ணு.
0: இல்ல, சரி, வேற யாரு சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், பூபதி ராஜேந்திரன் முகநூல் பேசுறேன்.
0: ஓகே பூபதி ராஜேந்திரன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: நாய்.
0: நாய், ஓகே. 15வது கட்டத்துல வேகமாக ஓடும் நீர்.
2: நதி.
0: நதி, ஓ, நதி இல்லை, நதி இல்ல, அது நம்ம வந்து வேற பேர்ல கூட சொல்லலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம நேயர்கள் வந்து அவங்க சொல்ற பதில இருந்து இதுவா இருக்காது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஈஸியா அடுத்து வரவங்க பதில் சொல்லலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம், எல்லப்பாளையத்துல இருந்து பழனிசாமி. மேடம்,
0: பழனிசாமி எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: நாம் வசிக்கும் கிரகம்
3: வேற்று கிரகம்.
0: வேற்று கிரகமா? வேற்று கிரகத்துல தான் நீங்க வசிக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, ஓகே. இன்னைக்கு நம்ம புதிர்கட்டம் விளையாடிட்டு இருக்கோம். 5x5 25 பாக்ஸ், அதாவது 25 பெட்டிகள் கொண்ட அந்த புதிர்கட்டத்துல இப்ப நம்ம கூட பேச போறோம். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஓகே, கோத்தகிரில இருந்து பேசுறீங்க கோகிலா. ஆஹா ஆஹா, உங்களோட பேர்லயே ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா? கட்டம் போட்டு வச்சிட்டீங்களா? இல்ல, உங்க பேரோட முதல் எழுத்து ரெண்டையும் சேர்த்தா ஊர் பேரையும் உங்களோட பேரையும் சேர்த்தா கோகோ வந்துருது. சரி, ஓகே, விளையாடலாம். நீங்க, உங்களுக்கு தெரியுமா 10வது கட்டத்துல வந்து வீட்டில் வளர்க்கும் விலங்கு?
4: நாய்.
0: நாய், ஓகே, சூப்பர். 15வது வந்து வேகமாக ஓடும் நீர்.
4: ஆறு.
0: ஆறு, சூப்பர். அதே மாதிரி 22வது கட்டத்தில் நாம் வசிக்கும் கிரகம்
4: பூமி.
0: சூப்பர், கரெக்ட், எல்லாமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஓவரால் இடமிருந்து வளமாக 3 க்ளூவும், அதே மாதிரி வளமிருந்து இடமாக 3 க்ளூ, மொத்தமாக 6 க்ளூவுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து தான் நம்ம வந்து மேலிருந்து கீழும், அதே மாதிரி கீழிருந்து மேல் உள்ளதெல்லாம் நம்ம விளையாட போகிறோம். ஸோ பாட்டுக்கப்புறம் என்னென்ன பதில் வரப்போகுது, யார் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.

0: தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
2: நாளை மறுநாள்
1: இரவு 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும்.

0: இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க லஞ்ச் டைம்ல. இன்னைக்கு கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கோம். 25 கட்டங்கள் கொண்ட புதிர்கட்டம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மேலிருந்து கீழாக உள்ள அந்த க்ளூ என்னன்னா, 4 க்ளூ இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிடலாம். முதல்ல 5வது கட்டத்தில் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது, தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து அது என்ன அப்படிங்கறத ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ முதல் எழுத்துன்னு வந்துச்சு, அப்போ 1 தானே, இப்போ ஒரே ஒரு கட்டம், ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து பணத்தை சேமிக்கும் இடம் அது என்ன அப்படிங்கறத 3 கட்டங்கள் கொண்டது, 13வது கட்டத்தில் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ மேலிருந்து கீழாக 5வது கட்டத்தில் தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து, ஒரே ஒரு எழுத்து அது என்ன அப்படின்னு. அப்புறம் 13வது கட்டத்தில் பணத்தை சேமிக்கும் இடம், அது வந்து 3 எழுத்து கொண்டது. 15வது கட்டத்தில் ஆச்சரியப்பட்டு கூறும் வார்த்தை, நம்ம ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னா அது வந்து 2 எழுத்துல ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், அது என்ன வார்த்தை அப்படிங்கறத ஃபில் பண்ணிக்கோங்க. 16வது கட்டத்தில் விக்ரம் நடித்த படம், அது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத 2 கட்டங்கள் 2 எழுத்துக்கள் கொண்டு 16வது கட்டத்தில் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இப்ப நம்ம கூட பேச போற காலர் சரியா சொல்றாங்களா அப்படின்னு பாப்போமா. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், கோயில்புரத்தின் துரையன் பேசுறேன்.
2: துரையன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: முதல்ல எழுதுங்க.
2: ஓகே, அடுத்தது
3: வங்கி.
2: வங்கி, சூப்பர். ஆச்சரியப்பட்டு கூறும் வார்த்தை, என்ன
3: தெரியல?
2: ஓகே, சரி, யாரு ட்ரை பண்ணுங்கன்னு பாக்கலாம், பட் நல்லா கரெக்டா சொன்னீங்க.
3: சரி,
2: சோ இப்ப நம்ம வந்து 2 வார்த்தை கண்டுபிடிக்கணும், அது என்னன்னா ஆச்சரியப்பட்டு நம்ம கூறும் வார்த்தை, அப்புறம் விக்ரம் நடித்த படம் அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பேசுற காலர் சரியா சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
4: சத்யா மோகனா.
2: ஓகே சத்யா, நீங்க சொல்லுங்க சத்யா, உங்களுக்கு பதில் தெரியுமா? ஆச்சரியப்பட்டு கூறும் வார்த்தை இல்ல, 2 எழுத்து. ஆஹா, சூப்பர். ஓகே, அது 16வது கட்டத்துல உள்ளது சொல்லுங்க. விக்ரம் நடித்த படம், வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க, வெல் டன். ஓகே, இப்ப வந்து நம்ம அந்த 4 நம்ம மேலிருந்து கீழாக உள்ள அந்த 4 க்ளூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம வந்து லாஸ்டா உள்ளது, கீழிருந்து மேலாக உள்ள அந்த 4 க்ளூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரு நம்ம கால் பண்ணி கரெக்டா பதில் சொல்றாங்களானும் கேட்கலாம். ஓகே, பிஃபோர் தட் ஒரு பாட்டு உங்களுக்காக

நீங்கள் இன்று மாலை 6 மணிக்கு தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னைக்கே லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கோம். புதிர்கட்டம் 5x5 25 கட்டங்கள் கொண்ட புதிர்கட்டம். இதுல வந்து 4வதாக கீழிருந்து மேலாக உள்ள அந்த 4 க்ளூ என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து 22வது கட்டத்துல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. மென்மையான ஒரு வளர்ப்பு பிராணி, இதுதான் வந்து நிறைய பேர் சொன்ன பதில் வரும். மென்மையான வளர்ப்பு பிராணி என்ன அப்படிங்கறத, அதுக்கப்புறம் பெண் இருக்கால பெண்ணை வந்து இப்படியும் சொல்வார்கள் அது என்ன அப்படிங்கறத 23வது கட்டத்துல நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, பெண் இதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 24 தப்பு, இதை வந்து சரியா எப்படி சொல்லலாம், தப்பு அப்படின்னு நம்ம வந்து பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி கரெக்டா சொல்லலாம் அப்படிங்கறத வந்து 3 எழுத்து கொண்டது 24வது கட்டத்துல. அதுக்கப்புறம் 25வது கட்டத்துல ஓர் எழுத்து மாதம். ஓகே, ஒரே ஒரு எழுத்து தான் அந்த மாதத்துக்கு, ரொம்ப ஈஸி தான். அது யாரு சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்ப்போமா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, கால் பண்ணிட்டே இருந்தாங்க, பட் என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் அந்த 4 க்ளூ. இது வந்து பதில் தெரிஞ்சா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இப்ப நம்ம கூட பேச போற காலர், வணக்கம். ஓகே, கால் பண்ணி சூப்பரா விளையாடுறாங்க. நான் ஒரு கேம் விளையாண்டா அவங்க ஒரு கேம் கால் பண்ணி விளையாடுறாங்க. ஓகே, சரி, இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ஆன்சர் எல்லாம் சொல்லிடலாம். இடமிருந்து வளமாக வாரத்தில் எத்தனை நாட்கள் அப்படின்னா

0: இரண்டு நாட்கள் அப்படிங்கிறது, அது சரியா சாரி 7 நாட்கள் அப்படிங்கிறது இரண்டு எடுத்துக்கொண்டது. கொஞ்சம் நானே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, அதே மாதிரி முக்கணிகளில் ஒன்று வந்து வாழை, அதை வந்து சரியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. ஓகே, இப்போ நிஜமால் மீனம் கூட பேச போகிற காலர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்களுக்கு பதில் தெரியுமா? உங்க பேர் சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர்ல இருந்து ஹரிஹரன் பேசுறேன்.
0: ஹரிஹரன், உங்களுக்கு தெரியுமா மென்மையான வளர்ப்பு பிராணி?
1: பூனை.
0: பூனை, ஓகே. பெண் இப்படியும் சொல்லுவாங்க.
1: பூனை. பூனை.
0: பூனையா?
1: பூனை.
0: பூனை, ஓகே. பெண் இப்படியும் சொல்லுவாங்க. பெண்.
1: பெண். நாய். நாய்.
0: எப்படிதானோ. ஓகே, பெண் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டோம். சரி, அது வந்து அவர் என்ன நினப்பில் சொன்னாருன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ திரும்ப பதிலுக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டின் தலைநகர் வந்து சென்னை சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ வளமிருந்த இடமாக வந்து வீட்டில் வளர்க்கும் விலங்கு அப்படின்னா அது வந்து நாய், அதுதான் சரியான பதில். அதை வந்து சொன்னாங்க. வணக்கம். வெரி குட்மா. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹேமலதா.
0: ஹேமலதா, ஓகே. உங்களுக்கு பதில் தெரியுமா? மென்மையான வளர்ப்பு பிராணி
2: அது பூனை.
0: ஓகே.
2: அப்புறம்
0: பெண் இப்படியும் சொல்வாங்க. பெண்.
2: மாதத்துல ஒரு எழுத்து. தை.
0: தை, கரெக்ட். ஓகே, தப்பு. இதை சரியாக எப்படி சொல்றது?
2: தப்பு.
0: தப்பா?
2: என்ன கேட்டிங்க?
0: தப்பு. தப்பு. தப்பு. இத வந்து சரியா சொல்லணும்னா
2: தவறு.
0: வெரி குட், சூப்பர். பெண் இப்படியும் சொல்லுவாங்க. பெண். பெண். கேர்ள். ரெண்டு எழுத்து. இன்னொரு க்ளூ தரவா அதுக்கு? ஈஸியா ஒரு க்ளூ. ஒரு படத்துல வந்து நாகேஷோட கேரக்டர் நேம் அது. மாது. வெரி குட், சூப்பர். சூப்பருங்க, அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க, கரெக்டுங்க, சரியா சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப ஆன்சர் எல்லாம் சொல்லிடலாம். அது வந்து ஆன்சர் எல்லாம் நீங்க வந்து இது வந்து சொன்னவங்க கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்காகவும். அகைன் நான் வந்து சொல்றேன், இப்ப வந்து வீட்டில் வளர்க்கும் விலங்கு வந்து நாய், அதே மாதிரி நாம் வசிக்கும் கிரகம் வந்து பூமி அப்படிங்கிறது. வேகமாக ஓடும் நீர் வந்து ஆறு. ஆறு தான் சொல்லுவோம். நிறைய பேர் நதினு சொன்னாங்க, பட் நம்ம எழுதுனது தான் ஆன்சர் அப்படிங்கிறதுனால ஆறு. ஓகே. அப்புறம் மேலிருந்து கீழாக உள்ளதுல வந்து தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பணத்தை சேமிக்கும் இடம் வங்கி. அப்புறம் ஆச்சரியப்பட்டு கூறும் வார்த்தை ஆஹா. ஓகே, விக்ரம் நடித்த படம் சாமி. மென்மையான வளர்ப்பு பிராணி பூனை. பெண் இப்படியும் சொல்லுவாங்க, அதை வந்து மாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி தப்பு, இதை சரியா எப்படி சொல்றது? தவறு தான், அவ்வளவுதான். ஓரெழுத்து மாதம் தை. இந்த ஓரெழுத்து மாதம்ங்கிறது நம்ம ஒரு கட்டம் காலியா இருந்தது, போட்டு விட ஆன்சர அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் கரெக்டா சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பிளஸ் நன்றிகள். ஓகே, ஸோ இப்போ நான் கிளம்புற நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா. கோயம்புத்தூர்.
3: Yeah.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டு பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும், ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19 தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 317,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41,29,00,000 ரூபாய் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார்.
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான பைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.
0: இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார்.
2: என் பேர் கீர்த்தனா, கருமண்டபம். ஜன்தன் கணக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியா எங்களுக்கு வந்துருது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாம எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
0: தர்மபுரி மாவட்டத்தில் 407,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார்.
3: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர்டிராப்ட் வசதியும் பெறலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது.
0: சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே 1க்கும் மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர்

0: உறுதியளித்தார். இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ள நிலையில் 1545 பேர் காணவில்லை என்றும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்பு பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாடு திட்டத்தின்கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் சிஐ நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின்கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர்ச்சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய போது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணியை பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கடைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13

0: ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இனி தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோடுல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும், பாலக்காடுல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் நாம ரத்தம் இருக்கும் வர ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு வயசான காலத்துல நமக்கானவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத விட நமக்கும் வருமானம் இருக்கு, நமக்கு தேவையானதை நாமளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா, அதாவது அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, முதல்ல ஓய்வூதியம்னா என்ன? நம்மளால வயசான காலத்துல சம்பாதிக்க முடியாதப்ப மாதாந்திர நிரந்தர வருமானம் நம்ம பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஓய்வூதியம். சரி, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். நமது நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் குறிப்பா எந்த ஒரு ஓய்வூதிய தொகை இல்லாம எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் இருக்கும் தொழிலாளர்களுக்கு அவங்க ஓய்வு காலங்கள்ல, அதாவது 60 வயசுக்கு அப்புறம் மாதா மாதம் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரை கிடைக்க செய்யறது தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த திட்டம் நம்ம மூத்த குடிமக்களின் நலன் கருதியும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவங்களுக்காகவும் மத்திய அரசால நம்ம பாரத பிரதமர் 2015 ஆண்டு தொடங்கினாங்க. இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் நம்ம மத்திய அரசு அறிவித்திருக்கும் திட்டம் அப்படிங்கறனால முதலீடு சார்ந்த எந்த பயமும் வேண்டியதில்லை. நாம பண்ற முதலீடு தொகைக்கு ஆண்டுதோறும் 8% வட்டி கொடுக்கறாங்க. சுய தொழில் செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்களில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம். அடல் பென்ஷன் திட்டத்தில் சேரும் நாளில் இருந்து அவங்க 60 வயது ஆகும் வரைக்கும் அவங்கவங்க செலுத்துற சந்தா அடிப்படையில் அவங்களோட 60 வயதுல இருந்து இறப்பு காலம் வரைக்கும் மாதா மாதம் 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துல சேரும் ஒவ்வொரு சந்தாதாரரும் குறைஞ்சபட்சமா 20 ஆண்டுகளும் அதிகபட்சமா 40 ஆண்டுகளும் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். 60 வயசுக்கு அப்புறம் இந்த பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஏற்கனவே அமைப்பு சாரா துறையினருக்கான ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிறவங்க கூட இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சேரலாம். அதாவது இந்த திட்டத்துல சேர அப்ளை பண்ண உடனே அடல் பென்ஷன் திட்டத்திற்கு மாத்திருவாங்க. சப்போஸ் இந்த திட்டத்துல சேர்ந்த சந்தாதாரர் இறந்துட்டாங்கன்னா சந்தாதாரரோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்களோட இறப்பு காலம் வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். ஒருவேளை ரெண்டு பேரும் இறந்துட்டா அந்த சந்தாதாரரோட நாமினிக்கு கொடுப்பாங்க. இந்த பென்ஷன் திட்டத்தோட வசதி என்ன அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே ஆட்டோ டெபிட்டா மாதம் மாதம் இல்லைனா 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை இப்படி டெபிட் ஆகும். இதுல முக்கியமா என்னால மாசம் மாசம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம முதலீடு செய்யும் பணத்துக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80CCD கீழ் ₹50,000 வரைக்கும் வரி விலக்கு உண்டு. அடல் பென்ஷன் திட்டத்துல சேர்றதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டத்துல முதலீடு செய்ய 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். கண்டிப்பா நம்ம இந்திய குடிமகனா இருக்கணும். தனியார் துறையில் இருக்கிறவங்களும் பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களும் இந்த திட்டத்துல சேரலாம். இந்த திட்டத்துல சேர்றவங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கண்டிப்பா ஆதார் நம்பரோட இணைச்சிருக்கணும். கண்டிப்பா அரசு பணியில வேலை செய்யறவங்களா இருக்கவே கூடாது. வருமான வரி செலுத்தும் நபராகவும் மத்திய அரசோட வேற பென்ஷன் ஸ்கீம்ல இருப்பவராகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த திட்டத்துல சேர்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா? அடல் பென்ஷன் திட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடல் பென்ஷன் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பேங்க் அக்கவுண்ட் புக், அப்புறம் கணவன் அல்லது மனைவி, அப்புறம் நாமினியோட ஆதார் அட்டை, இவ்வளவும் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துல ஃபர்ஸ்ட் சேரும் போது 1000 ரூபாய் மட்டும் கிடைக்கிற மாதிரி சேர்ந்துட்டு ஃபியூச்சர்ல 2000, 3000, 4000, 5000 இப்படி அதிகமா கிடைக்கும்ங்கிற மாதிரி வேணும்னு நாம நினைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடை அதிகப்படுத்திக்க முடியும்.

0: முடியும். ஆனா அத வருஷத்துக்கு ஒரு முறை ஏப்ரல் மாசத்துல மட்டும்தான் அந்தந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற பேங்க்ல போய் பண்ண முடியும். எங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கிறோமோ அங்க போய் 25 ரூபாய் கொடுத்து மாத்திக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்துல 1000 ரூபாய் இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்மளால கட்ட முடியலனாலும் அதே மாதிரி 5000 ரூபாய்க்கு கம்மியா நம்ம அதை சேர்த்து கட்டிக்க முடியும். 5000 ரூபாய்க்கு கம்மியாகவும் நம்ம குறைச்சிக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னமே அடல் பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது கேள்வி புரியுது. சொல்றேன் அதுக்கு நாம அக்கவுண்ட் வச்சிருக்கோம் பேங்க் அல்லது போஸ்ட் ஆபீஸுக்கு நேர்ல போய் அடல் பென்ஷன் ஸ்கீம்ல நான் சேரணும் என்ன பண்ணணும்னு கேட்டாலே போதும், அவங்க ஏபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற அப்ளிகேஷன் தருவாங்க. அதுல பேரு, பிறந்த தேதி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டுட்டு நாம அதுலயே செலக்டும் பண்ணிக்கலாம். பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுக்கும் போதே நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரி சொல்லிட்டா போதும். அவங்க நாம அடல் பென்ஷன் திட்டத்துல சேர்ந்துட்டோம்னு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு அக்கவுண்ட் நம்பர் தருவாங்க. அவ்வளவுதாங்க, நாம அந்த பென்ஷன் திட்டத்துல சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு தனியா பணம் செலுத்த வேண்டியதில்லை. நம்ம அக்கவுண்ட்ல போதிய அளவு பணம் இருந்தாலே போதும், ஆட்டோ டெபிட் பண்ணிருவாங்க. எந்த தேதியில நாம இந்த பென்ஷன் திட்டத்துல சேர்றோமோ அந்த தேதியில அடுத்தடுத்த மாசம் பணம் எடுத்துக்குவாங்க. அந்த பணம் நம்ம பென்ஷன் ஸ்கீம் அக்கவுண்ட்டுக்கு மாத்திக்குவாங்க. பேங்க்ல இருந்தே அதையும் மாத்திடுவாங்க. நாம எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க. நாம மாதா மாதம் பணம் கட்ட தவறனாவோ அல்லது நம்மளால கட்ட முடியல அடுத்த மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே. ஆனா ஒரு 6 மாசம் 12 மாசம் 24 மாசம் வரைக்கும் நம்ம அக்கவுண்ட்ல பணம் கட்டல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட் டீஆக்டிவ் பண்ணிருவாங்க. நிறைய விஷயம் அடல் பென்ஷன் திட்டத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம இப்ப ஓடிட்டு இருக்கிறத விட நம்ம 60 வயசுக்கு அப்புறமும் நமக்கான தேவைகளை செஞ்சுக்க இப்படியும் ஒரு திட்டம் இருக்குதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மத்திய அரசின் மகத்தான வேற திட்டங்களை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், பருத்திவீரன் படத்திற்காக இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் சினேகன்.

திரைசை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சௌமியா. நேரம் 2:31.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். வணக்கம் நேயர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதம்பாளையம் அருள்மிகு குருநாதசுவாமி திருக்கோயில் தேர் திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் குருநாதம்பாளையம் கால்நடை சந்தை மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை சந்தையாக கருதப்படுகிறது. இந்த கால்நடை சந்தையோட சிறப்பே இந்த திருவிழாவையொட்டி கூடுவதுதான். ஆடி மாதத்தில் திருவிழா காலத்தில் குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் முக்கியமானதாக கருதப்படுது. மேலும் இந்த திருவிழா இந்த பகுதி மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் விளங்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளாவில இருந்தும் மாடுகள் விற்பனைக்கும் மற்றும் காட்சிப்படுத்தவும் படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த கால்நடை சந்தை குறித்த இன்னும் நிறைய விவரங்களை இந்த சந்தையில கலந்துகிட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்ங்க, நான் வெங்கடேஷ்குமார். அதாவது நாங்க பாலக்காடு மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர், கேரளாக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர், கொளிஞ்சாம்பாறை பக்கம் வண்ணாமடை நீலங்காட்சியுமாங்க. அங்கே பெரிய மாட்டு பண்ணை வச்சிருக்கிறேன். ஒய்ஃப் வந்து ஸ்டேட் அவார்டு வின்னர், கேரளா ஸ்டேட் அவார்டு, அதாவது லேடிஸில் அங்கே வனிதா கேரசி அவார்டில் 2 தடவை ப்ரைஸ் எடுத்துருக்கேன். அப்படி நாங்கள் வருஷ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பக்கம் நான் தேருக்கு வந்துட்டுக்கிறேன். இங்கே தனபாலனும் அப்புறம் அந்த அப்புறம் சம்பு ரெண்டு பேரும் வந்து HF சிந்தாமணி ப்ரீடுமாங்க. சிந்தாமணி ப்ரீடு கண்ணுக்கு வாங்குவோங்க ரெகுலராக. இங்கே வாங்கினா ஒரு 1 இயர் கழிச்சு அது மாடு நல்லா பருவத்தில் வர்றப்ப நம்மளுக்கு நல்ல வருமானம் இருக்குது. மில்க் ஹீல்டிங் ஜாஸ்தி உள்ளது. ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இங்கிருந்து வியாபாரம் பார்க்கறது உண்டு. நாங்கள் ஒரு குட்டை மாடு ஒன்று வந்து நல்ல விலைக்கு போச்சு. இங்கே மாடுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். புங்குனூர் குட்டைங்க, அது இது நல்ல விலைக்கு போச்சுங்க.
2: புங்குனூர் குட்டை என்ன ரேட்டு போகுதுங்க?
1: புங்குனூர் குட்டைங்கன்னா ஜாதி வாரிங்க. நம்மளுக்கு வந்து புங்குனூரில் நல்ல ஜாதிங்க. ஒரு நம்ம ஃப்ரெண்டு தனபாலன் இவர் தான் ரெகுலராக இந்த ஏரியாவில் அதிகமாக பண்ணுறாங்க. 40,000 கொடுத்தோம்.
2: எத்தனை பல்லுங்க?
1: ஆனால் பல்லே போடல, 1 வருஷம் ஆனது. அதே மாதிரி

0: இங்கே பல்லு போடாது கெடேரிங்க, நாங்கள் வாங்கிட்டு போய் நாங்கள் சினப்பருவத்தில் கொண்டு வந்து நம்ம அதாவது கறக்கிற டைம் கண்ணு போடுற டைமில் கொடுக்குறப்ப இங்கே 30 ரூபாய்க்கு வாங்குறது அங்கே 1.5 லட்சத்துக்கு நாங்கள் விற்போம். 1 இயர் பார்த்தா நல்ல வருமானம், ப்ரீடு நல்லா வரும். ஒரு 10 எண்ணத்தில் ஒன்று வாங்குறக்கு 500 எண்ணத்தில் ஒன்று வாங்குறக்கு ஈஸி இருக்குது, அதனால வெரைட்டியாக கொண்டு வருவாங்க. ஆ பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு தனபாலன் கேவாரி அவரும் பேசுகிறாரு.
1: வணக்கங்க தனபால், நீங்கள் எந்த ஊருங்க?
2: நாங்கள் மேச்சேரிங்க.
1: மேச்சேரி? ஆமாங்க. மேச்சேரி எல்லாம் உங்களுக்கு செம்புரி ஆடு தானே ஃபேமஸு?
2: இல்லைங்க, நாங்கள் இது வந்து சிந்தாமணி, பெங்களூரு, ஒரிசாவிலேருந்துலாம் மாடு வருதுங்க.
1: ஒரிசாலேருந்து இந்த சந்தைக்கு வந்துருக்குங்களா? ஓ, நீங்கள் எத்தனை வருஷமாக சந்தைக்கு வரீங்க?
2: நான் 40 வருஷமாக பண்ணிட்டு
1: இருக்கேன். 40 வருஷமா? இப்போ நீங்கள் 40 வருஷம் முன்னாடி பார்த்த சந்தைக்கு இன்றைக்கி என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன நன்மைகள், என்ன வளர்ச்சி இருக்குது?
2: நான் அதிகபட்சமாக கேரளா எக்ஸ்போர்ட்டுங்க என்னது, இந்த வருஷம் ஒரு நாளைக்கு இந்த திருவிழாவுக்கு இந்த கோயிலுக்காக வேண்டுதலைக்காக ஒரு 100 மாடு 150 மாடு கொண்டாந்து ஏதோ ஒரு வளர்ப்புக்காக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க, சும்மா ஜாலிக்காக.
1: ஓ, அது ஒரு ஹாபி உங்களுக்கு, வரணும் தொன்று தொட்டு வரணும்.
2: இந்த கோயிலுக்கு 4 பேர் கொண்டு போய் 4 ஊர்ல வளருது இல்லைங்க.
1: ஆனா இது எல்லாமே வளர்ப்புக்கு போறதானே?
2: ஒரிஜினல் வளர்ப்புக்கு போறது.
1: கேரளா எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்களே,
2: அது எப்படி? அது அங்க அதுவே இருப்பாங்க.
1: வளர்ப்புக்கு
2: தான். வளர்ப்புக்கு
0: தான். கண்ணு வந்து வளர்ப்புக்கு தானுங்க, வெட்டு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஜாதி கண்ணுங்க, வளர்ப்புக்கான கண்ணுங்க. இது வந்து மில்க் ஈல்டு அதிகம் வர கண்ணுங்க, இது வந்து வெட்டு கிடையாது. இதெல்லாம் வளர்த்துருவீங்க அங்க, ஒரிஜினல் வளர்ப்பு.
3: வெரைட்டி இங்கதான் கிடைக்கும். அந்த மாடுக்கு
2: நம்மளது பாம் இருக்குங்க.
1: இப்போ சந்தைனா வார வாரம் சந்தை நடக்குது, இது வருஷ சந்தை. இந்த வார சந்தைக்கு இந்த வருஷ சந்தைக்கு என்ன வித்தியாசம்?
2: வருஷ சந்தையில வந்து ரொம்ப ரேட்டு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு விளையாட்டு மாலை வருதுங்க, நம்ம ஜாலி செலவுக்காக பண்ணிட்டு வந்த ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டு போறது தாங்க. அதை யாரும் எடுத்துட்டு போய்
3: இங்க மாடு வாங்கினா பரவாயில்ல, நல்லா இருக்கும், இனி மாடுக்கு சேரும் அப்படிங்கறது தான் எங்களுக்கு ஒரு ஐக்கியம்.
1: பட்டி பெருகும்
3: தமிழ்ல.
1: இப்போ நான் கண்ணாபுரம் சந்தைக்கு போனேன், கண்ணாபுரம் சந்தையும் வருஷம் நடக்கிறது பொங்கல் முடிஞ்சோடனே வந்துச்சு.
0: நாட்டு மாடுகளுக்கான சந்தைங்கன்னா, நாட்டு மாடுகள்ல காங்கையா நிறைய வரும், குட்டை அது மாதிரி நிறைய வருதுங்க. அது வந்து கண்ணாபுரம். இது வந்து முதல்ல குதிரைக்கு இருந்ததுங்க, இப்ப நாட்டு மாடு ஆடுக நிறைய குதிரைக்கு தான் ஃபேமஸ். இப்ப வந்து ஒரு 20 வருஷமா இந்த கண்ணுக்கு வந்து நல்லா வாங்குறோம். என்னன்னா, மெயின் சாமி கும்பிட்டு ஒரு கண்ணு வாங்கிட்டு போனா அங்க பட்டி பெருகும். அப்புறம் அது நோய் நொடி இல்லாமல் ஒரு நம்பிக்கை, பழங்கால நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க. இதனால பல குடும்பங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மேம்படுது. லோக்கல் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்குன்னே ஒரு வருஷம் ஃபுல்லாக கரும்பு வச்சு கரும்பு கடை வச்சுருப்பாங்க, அன்னாச்சி பழம், தர்பூசணி, இதெல்லாம் எத்தனையோ குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டாலுக்கு இருக்கும். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை ஆகி நிறைய பேர் வருமானம், அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருமானம் நல்லா வருது. அது மெயின் அதை பார்க்கலாம், வாழ்வாதாரம் பெறுகிறது ஒன்று. இது மாதிரி பல இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியா சந்தை இருக்குதுங்க. அந்தந்த ஏரியாவில் எங்களுக்கு கரெக்டாக இது ஆடி அமாவாசை முடிஞ்சு வர்ற செவ்வாய்க்கிழமையிலும் தொடங்கும் சந்தை. அதுதான் வருஷம் நடக்கிறது.
2: எங்களுக்கு ஒரு இந்த கோயில் மாலும் ஒரு ஃபேமஸுங்க.
1: அதாவது இது சந்தைங்கிற விட ஒரு வழிபாடு தான்.
0: வழிபாடுங்க,
1: ஒரு நேர்த்தி கடன் தான்.
0: அதாங்க, நான் வந்து 20 வருஷம், அண்ணனால 40 வருஷம் ஆச்சுங்க. அதாவது நிறைய இருக்கிறாங்க, பாரம்பரியமாக வந்து போறவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நான் ஒரு வாரம் வந்து இந்த ஊர்லயே ஒரு திருவிழாங்க.
1: நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க?
0: நான் முந்தா நேத்து வந்தேங்கண்ணா, இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன்.
1: நான் தங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் இடம்,
0: நான் தங்கறதுக்கு ஷெட் எங்களுதுலயே இருக்குதுங்க. நாங்கள் அப்புறம் தோட்டங்கள் நிறையா இருக்குதுங்க, எப்போ ரெகுலராக வந்து போகிறங்காட்டிக்கு ஒவ்வொரு ஏரியா தோட்டங்கள் இருக்குதுங்க, அதில் நாங்கள் தங்கிக்குவோம். அவங்ககிட்ட முதலே கூப்பிட்டு சொன்னால் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெளியூர்லேருந்து வரவங்களும் எங்களுக்கு உள்ளூர்க்காரர் அவ்வளோ உபசரிப்பு கொடுக்குறாங்க. தமிழர் பண்பாடுக்கு நாங்கள் விருந்தோம்பல் அது இங்கே தான் பார்க்கணும், அருமையாக பண்ணுறாங்க.
1: இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து, அதாவது நான் நடந்து வர கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரெண்டு பக்கமும் கடகணி தான்.
0: ஆமாம்.
1: அதே மாதிரி இந்த ஆடு மாட்டுக்கு உண்டான மூக்கணாங்கவர், தலக்கவர், திருவாணி, சாட்டை, குச்சி,
0: சாரட்டு வண்டிங்க, நாட்டு மாடுகளுக்கு உண்டான வண்டிங்க, அப்புறம் எல்லாமே, அதாவது குதிரைகளோட ஒவ்வொரு லாடம், அப்புறம் அந்த வாய் போற இது எல்லாமே இங்கே விற்குதுங்க. அதாவது எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வந்து வாங்கலாம். அதாவது கயிறு கடை எடுத்தால் ஒரு 100 கடை இருக்கும், அப்புறம் அந்த டிஃபன் ஐட்டம் கடைகள் நிறைய ஊர் இது கடை, ஜூஸ் கடைக்கு ஒரு 100, கரும்பு ஜூஸ் கடை பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தானா. அதுக்காகவே இந்த ஏரியாவில் பூங்கரம்பு போட்டு அந்த ஒரு வாரம் அறுவடை பண்ணுவாங்க. நல்ல வேலை, அதாவது விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் உள்ள ஒரு தொழில். இது வருஷம் வருஷம் நல்லா நடத்துகிறாங்க. உன்னையும் கடவுள் முன்னியத்தில் எல்லா வருஷம் நல்லா நடந்துவாங்கிறது எங்களோட ஆசை.
1: சந்தை இந்த திருவிழாலாம் இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுதா அல்லது வேற உள்ளாட்சி ஏதாவது அமைப்பு பண்ணுறாங்களா?
0: கோயில் நிர்வாகம் தான் நடத்துகிறாங்கண்ணா, நடத்துகிறாங்க. அது இங்கே மேற்படி இங்கே ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு வர்ற கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் இதை நடத்துவோம், ஊரு கூடி தேர்வு அது இங்கே பார்க்கலாம்.
2: அரசாங்க ரொம்ப எங்கள் மனசுக்கு திருப்திங்க, எந்த ஒரு மாட்டுக்கும் கேட்டு இல்லைங்க. அரசு ஒரு நல்ல முடிவோடு தான் செயல்பட்டுருக்குறாங்க, யாருக்கும் ஒரு தொல்லை இல்லைங்க, யாருக்கும் மாட்டுக்கு கேட்டு வாங்க கிடையாது. ஒரு நீட்டாக அரசு வந்து ஒரு வழி நல்லா கொடுத்துருக்குதுங்க.
1: இப்போ சந்தைக்கு வர மாட்டுக்கெல்லாம் கேட்டு காசு கிடையாது.
2: பஸ்லாம் கேட்டு எடுத்துருந்தாங்க, ஒரு மாட்டுக்கு 50-100 ரூபான்னு வாங்கினாங்க, இப்போ கேட்டு கிடையாதுங்க.
1: அதுவே பரவாயில்லையே. இப்போ இந்த

0: மாட்டுக்கெல்லாம் தண்ணி வசதி, இந்த சாணியெல்லாம் அள்ளி போடுறதுக்கு, தீவனத்துக்கு, அந்த மாதிரி ரொம்ப வெயில் அடிச்சு அந்த கொட்டாய் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க?
1: தீவனமெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துருங்க, தவிடு வைக்கப்பிள்ளெல்லாம் வரவையும் கொண்டு வந்துடுறாங்க. தண்ணிக்கு இங்கே வந்து சப்ளை ஒரு பேரலுக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. தீவனம் வந்து நாம் கொண்டு வந்துக்கணும். ஏன்னா அப்புறம் பில்லு, அது இந்த ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்களாங்க, இந்த வரப்பு பில்லு அறுத்துட்டு வந்து ஒரு கட்டு 150-200 அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பச்சை பில்லு, அந்த அருகும்பில்லுமாங்க, வரப்பு பில்லுமாங்க, அதை கொண்டு வந்தெல்லாம் கொடுக்குறாங்க. தீவனத்துக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. மழை இல்லாமல் இருக்கணும். இந்த போன நேற்று லைட்டை பேஞ்ச கடைக்கு தப்பிச்சுது. கொஞ்சம் அதிக மழை பேஞ்சதுன்னா வியாபாரிகளுக்கு சங்கடம், வந்து போகிறவங்களுக்கு சங்கடம், பின்ன ஆடு மாடுகளுக்கெல்லாம் சிரமம்தான். ஏன்னா அது கடவுள் புண்ணியத்தில் அது ஒரு ஒத்துழைப்பு ஆண்டவன் கொடுத்தானா போதும்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க.
2: ப்ரூஃப் போட்டாலுங்களா கண்டிப்பாக மழை வருங்க, அது பாரம்பரியமாக சரி நடக்கிறது உண்மைதாங்க.
0: நான் வீடியோவில் கூட பார்த்தேன், நல்ல சூறக்காத்து கூட அடிச்சுது.
2: இது நோம்பி போட்டு சாமி இப்படி வெளியே வந்தாவ கண்டிப்பாக மழை வருங்க.
0: கண்டிப்பாக மழை பெய்யும்.
2: மழை இல்லைங்க, ஆனால் நேற்று மழைங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சதில். மேலும் மேலும் இந்த தொழிலை வளரணும். நீங்கள்லாம் இந்த என்ன சொல்கிறது, நாட்டு மாட்டு இனங்கள், மாட்டு இனங்கள் பொதுவாகவே நல்லா வளர்றதுக்கு நீங்கெல்லாம் அந்த வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள் சொல்ல முடியும், நீங்க விவசாயிகளும் கூட,
1: வியாபாரிகளும்
0: வியாபாரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்.
2: நம்ம அண்ணனுக்கு ஒரு 10 மாடு நம்ம தான் கொடுத்துருக்கோம் கடாரி, இது ஒரு சாவில தான் வந்ததுங்க.
0: ஓ,
3: நீங்க
1: போன தடவை வந்து
2: இந்த குன்னாசாமி கோயிலுங்க, வருஷம் ஒரு டைம் அதிகபட்சமாக எச்எப் மாடு, எல்லா ஒரு டைப் மாடும் நான் கொண்டாடுது வழக்கம் போல் நம்ம உண்டுங்க. வருஷம் ஒரு 150 மாடு, 110 மாடு கம்மி இல்லாத நான் வருவோங்க. ஆனால் வந்தவந்த ஆயா வந்து எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சிற்ப மோதத்தோடு தான் வீட்டுக்கு போவாங்க. எல்லா மாடும் வித்துருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஒரு 10 மாடு தான் இருக்குது, 110 மாடு கொண்டாந்தாங்க, எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இன்னும் ஒரு 10 தான் இருக்குது, சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்கிருந்து வரீங்க?
2: நாங்க கேரளாங்க, பண்ணாமடைங்க. ஆமாங்க, நாங்கள் அங்கே எல்லாம் வந்து விவசாயம் வந்து தென்னைதான் அதிகமுங்க. அப்போ 2023லேங்க எனக்கு கேரகேசரி அவார்டுங்க, அதாவது தேங்காய் உற்பத்தியில் நல்ல முறையில் செய்தோம்னு சொல்லி கேரளா ஸ்டேட் அவார்டே வாங்கினுங்க.
1: இன்னைக்கு இங்கே அந்தியூர் மாட்டு சந்தையில் உங்களுக்கு என்ன
2: வேலை? அதானுங்க, நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்க, இந்த அதாவது வந்துங்க இந்த குருநாசய மலத்தேருக்கு வந்துங்க நான் போன வருஷம் தான் வந்தேனுங்க. என்னுடைய தம்பி அண்ணன் அவங்கெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டுங்க மாட்டு மேலே, அவர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்பவுமே இந்த ரேஸ் வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, ரேக்லா வண்டி வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த மாட்டு லைன்ல போயிருவேன், எனக்கு வருமானம் என்ன வருது, மாடு வந்துங்க வாங்கி பால் கறந்து வித்தா அந்த லைனுக்கு
1: போயிருவேன். விவசாயியா
2: இருந்துடலானுங்க. அப்படி பாக்குற போது எனக்கு இந்த இன்டர் கிராப் எல்லாம் பண்ணதுனால இப்ப 4 மாடுதான் வச்சிருக்கானுங்க. அதுலயே இந்த மீன் அமிலமுங்க, பின்ன பஞ்சகாவியம், இந்த ஜீவாமிர்தம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விடுவனுங்க. அந்த தண்ணி கூட விடுறதுனால என் தோட்டத்துக்குள்ள மண்புழு எக்கச்சக்கமாக இருக்குங்க, எந்த விதமான வளமும் இல்லைங்க. அதில் என்ன அதிசயம்னா 15 வருஷமாக கல் மரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக, அவுத்துடாமைய 15 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அவர் இடையில சொல்லுவார், கொஞ்சம் பொட்டாஷ் வச்சேன்னுங்க, பேக்டம் வச்சேன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கல் ஊர்லாம் சொல்லி வைக்கலானாச்சு. இல்லைங்க, நல்லா ஊறுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி இங்கே மாடு கன்று வாங்கினா கண்டிப்பாக பெருகுதுங்க.
1: சந்தோஷம்,
2: எல்லாரும் இங்க வர்றாங்க
1: கேக்குறதுக்கு சந்தோஷம். உங்க மாதிரி எல்லா விவசாய மக்களும் வந்து மாடு கண்ணு வாங்கிட்டு போய் பட்டி பெருகணும், எல்லா செல்வாக்கும் பெருகணும், நல்லா இருக்கணும்.
3: ஆணையா வச்சிருக்கிறாருங்க,
4: ஆணைக்கு வந்து கோயிலுக்கு இதுக்கு சப்ளை வருங்க. ஆணையில அதெல்லாம் 1 கோடிக்கு மேல வருங்கண்ணா. எங்க ஊர் கோயிலுக்கு வந்து நம்ம ராஜன் சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத டாக்டர், அதாவது குட்டநாடுன்னு சொல்லுவாங்க, ஒத்தப்பாளத்து பக்கம் அங்கிருந்து கொண்டு போயிடுவாங்க. பெரிய ஜவானான யானை, அதனால எங்க ஊர்ல எனக்கு ஒரு பட்டப்பேர் யானைக்குமார்னு.
2: இந்த ஆணை வந்து இவர் தோட்டத்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க வண்ணாமடையில் பண்ணுற போதுங்க, அன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைங்க இவர் ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனில் இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா, இந்த ஆணையை கொண்டுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து அது பட்டமெல்லாம் ஜோடிச்சு பாத்தியத்தோடு கொண்டு வந்து ஒரு நேர்ச்சி பண்ணணும் அப்படின்னு இவர் விருப்பப்படுறாரு. அதே மாதிரிங்க இவர் அந்த ஆணையை மேலே ஏறி உட்காந்துட்டாருங்க, ஆணை மேலே உட்காந்துட்டு ஆணைக்கு மாதிரியே வர்றாருங்க. இவர் தான் ஓனர் மாதிரி வந்துங்க அந்த கோயில் ஒரு சுற்றி சுற்றிங்க, எல்லா இதுவும் பண்ணிட்டு போன பிறகுங்க அந்த செண்டபாத்தியமெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இவர் செலவு தானுங்க. எல்லாம் செஞ்ச பிறகுங்க இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாருங்க,
1: பெரிய ஜமீன் ஆயிட்டாரு,
2: ரொம்ப ஜமீன் ஆயிட்டாரு. எனக்கு கிட்டத்தட்ட 100 மாடு வச்சிருக்காரு.
1: ரொம்ப சந்தோஷங்க கேக்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷம்.
2: மாடு வச்சிருக்காருங்க,
3: அன்னைக்கு நாங்களே ஒரு பாம்பு நாங்கள் அமைக்கலானுங்க.
1: கேரளா வரீங்களா?
3: தோட்டத்துக்கு பக்கம்
4: மாட்டு தீவனம் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. அதாவது பீர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, கோதுமை பொட்டுங்க, மரவள்ளிக்கிழங்கு மாவு திப்பி, பின்ன எத்தனால் எடுக்கிறாங்க மக்காச்சோளத்துலேருந்து, டிடிஜிஎஸ்ங்கிறது ட்ரை, டபிள்யூடிடி வெட்டில் வர்றது, இதெல்லாம் வந்து எனக்கு ஏவரேஜ் 1 நாளைக்கு 20 டன் சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு 30 வடமாநிலத்தவர் வேலை செய்கிறாங்க. நல்ல ரீதி அந்த லோக்கலில் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக வியாபாரம் பண்ணிக்கிது. ஏவரேஜ் 1 நாளைக்கு 25 டன் எங்கிட்ட வியாபாரம் ஆகுது.
2: எல்லா செல்வம் பெருகிங்க, இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரிங்க பெரிய பண்ண வச்சிருக்காருங்க. நிறைய இன்னைக்கு ஒரு ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்குதுங்க.
1: பரவாயில்லைங்க, ஒரு இந்த யானை எங்க வாங்கினு சொல்லுங்க, நாங்களும் வந்து புடிச்சிட்டு வந்து எங்க ஊர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு நானு ஆனகுமார்னு பேர் வாங்கிருக்கேன்.
4: எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுவங்க அந்த டிஎஃப்ஓ கிட்ட லெட்டர் வாங்கணும். இவங்க வந்து இப்போ திரிசூருங்க, அது குட்டநாடுங்கிறது. திரிசூர் டிஎஃப்ஓ வந்து இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஏதாவது விசேஷம், அங்கே டிஎஃப்ஓக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம், யானை வந்து

0: கழுத்தில் வந்து பக்கா ஃபிட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த மஸ்து டைமில் இது இல்லைன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா இங்கே கொடுத்து அப்ரூவல் வாங்கி கொண்டு வந்துக்கலாம். இவ்வளோதான் வேறு ஒரு இது இல்லை.
1: அங்கே திருவிழான்னு சொன்னாலுங்களே யானை வேணுங்க.
0: யானை வேணும்.
1: கேரளாவுக்குள்ளே வந்துங்க புது புதுச்சேரி வெடி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ரெண்டு குரூப் இருக்குது.
2: இந்த பூரம் ஃபெஸ்டிவலுக்கு
1: பூரம் வந்து அது திருச்சூருங்க.
0: பூரங்கிறது ஒன்றுங்க.
1: ஆமாங்க.
0: புதுச்சேரி வெடின்னு ஒன்று வரையுது
3: வேற.
0: நெம்மார வெடிங்க அது. நெம்மார வெடி.
1: நெம்மார வெடி. புதுச்சேரிக்காரரும் ஒரு சைடு நிற்பாங்க, நெம்மாரக்காரரும் ஒரு பக்கம் இருப்பாங்க.
2: வானவேடிக்கையில
1: போட்டி நடக்குங்க. அதே மாதிரி அவங்க எத்தனை ஆணை கொண்டு வந்தாங்க, அவங்க ஒரு 25 ஆணை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஒரு 30 ஆணை கொண்டு வருவாங்க. இந்த ஆணை கொண்டு வர்றதோட என்னங்கன்னா, அந்த ஆணை வந்துங்க அந்த ஊரை எல்லாம் சுத்திங்க, எல்லாம் இது பண்ணாலும் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம்.
0: அப்புறம் வந்து யானை தலை தூக்குமாங்க. அவனை அங்கே ஆப்போசிட் இருக்கிற யானை எத்தனை இன்ச்சு தலை ஹைட்டு மேலே தூக்குது, அவனை விட நாமளை தூக்கணும், பெருசு சிரிச்சு இருக்குது. இதெல்லாம் அங்கே ஒரு கலாச்சாரங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு கலாச்சாரம், அது அந்த இடத்துல ஒரு கலாச்சாரம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குதிரை கலாச்சாரம்.
1: குருவாயூர் கோயிலில் கேசவன் ஆணைன்னு ஒரு ஆணை இருந்ததுங்க. அந்த கேசவ ஆணை என்ன பண்ணுவோங்கன்னா, நைட்டு வந்துங்க பட்டம் ஜோடிச்சு சாமி எடுத்து இப்படி வச்சுங்க கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வருங்க. வர்ற போதுங்க இப்படி தலையை அவ்வளவு மேலே தூக்கணுமே தூக்கி வருங்க. அதானுங்க கஜேந்திரன்லயே ரொம்ப ஹைட்டான
2: ராஜநடை.
1: ராஜநடைங்க அது வந்துங்க. அந்த ஆணை கொப்பமன்னு இருக்கு அங்கே கட்டியிருப்பாங்க, நூற்றுக்கணக்கான ஆணை விடுங்க குருவாயூரில். அப்போ இந்த தீ இங்கே கோயில் ஒரு தடவை தீ பிடிக்குதுங்க, ஃபயர் ஆகிடுது. அங்கே விளக்கு வைப்பாங்கல்லங்க, அது எப்படியோ பிடிச்சி தீ பிடிச்சோன்னா அந்த ஆணை கத்த தொடங்கிடுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த கோயிலுக்கு. அதுக்கு என்ன ஆணை இந்த மாதிரி கத்துதுன்னு முன்ன வந்து பார்க்குற போதுங்க கோயிலில் தீ பிடிச்சி அப்படி எரியறதுக்கு தொடங்குது. அதனால என்னங்கன்னா, அந்த ஆணையோட கொம்பை அந்த குருவாயூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி
2: வச்சிருப்பாரு. அப்புறம்
1: ஆமாங்க, அவர் காலத்துக்கு
0: அப்புறம் ஒரு சிலையா முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆமாம் சரிங்கண்ணா. இங்கே குதிரை
3: வச்சுருந்தாருங்க.
0: குதிரை இருந்ததுங்கன்னா அதாவது நிறைய இருக்கு. குதிரை வந்து சுழிவாத்து வாங்குறது எங்க ஒரு ஐதீகம், சிலர் பார்க்க மாட்டாங்க.
2: அதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இந்த சந்தையிலேயே ஒரு பையன் சொன்னாரு, சுழியெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல, 13 சுழி இருக்குன்னு சொன்னாங்க.
0: பார்க்கணும் பார்க்கணும். 9 சுழி, 11, 13. குதிரை சுழி பத்தி சிலது நம்மளுக்கு தெரியாதுங்க. 9 சுழி இருக்கிறது நாங்க பாத்துவாங்க. அப்புறம் நெத்தியில 2 சுழி இருக்கிறது பாசிமாங்க. 4 காலு நெத்தியில விளையிறதா பஞ்ச கல்யாணி. நிறைய கருடு இருக்குதுங்க, நுக்கரான் நிறைய இருக்குதுங்க. இதுல வெரைட்டி, இதுல மார்வாரியும் காத்திவாடியும் தான் இங்க அதிக ஃபேமஸ். 1.5 கோடிக்கெல்லாம் கேட்டு கொடுக்காத குதிரைகள் இன்னைக்கு இருக்குது இந்த அதியூர் இதில். அந்த மாதிரி நிறைய ஸ்டட் ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் குதிரையை அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. நான் தெரிஞ்சது இவ்வளவு தான் நான் சொல்றேன். எனக்கு
1: ஆமண்டுவாடி விவசாயிங்க. ஆமாங்க,
2: வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2

2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயமுத்தூர் விலாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின்

நிதி சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஒபன் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு கிராமபோனும் 103 நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து பாடல்கள் கேட்க போறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 231-6312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 231-7046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: ராவத்தூர் அங்கமுத்து பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாசமலர் படத்துல மேடம், வராய தோழி வா, அந்த படம் மேடம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா போட்டுடலாம். நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்ன? நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

0: நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. மணி 8 நிமிஷம் கேட்டுட்டு கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பாப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: ஓகேங்க. என்ன பாட்டுங்க வேணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? என்னதுங்க?
1: கடமை.
0: ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம். நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: 14 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க கிராம ஃபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தோகமலை கல்லூரில இருந்து கருப்பையா பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? மேஜர் சந்திரகாந்த்ல இருந்து கல்யாண சாப்பாடு போடவா.
0: ஓகேங்க, கண்டிப்பா. நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: கல்யாண

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பே

சிக்கி பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சி கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சி கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: மணி 18 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சாயபாபாலேருந்து வசந்தி பேசுறேங்க.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: சாரதா பட்டத்துல இருந்து ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள் அந்த பாட்டு.
0: ஓகேங்க, கண்டிப்பா நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க.

0: கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் லிசனர்ஸ் வந்து நிறைய பாடல்கள் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தாலுக்கா திருமுலஸ்தான் வீரசுந்தரி பேசுறேங்க மேடம்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: தமிழ்நாடு படத்துல இருந்து ஆடை முழுதும் நனைய நனைய அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா. நிகழ்ச்சியில் இணைந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

0: நேயர்களை தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: எந்த ரகங்கள் இங்க வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட்டை எப்படி வளரும் அப்படிதான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம்.
1: இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103 இனி கேட்கலாம். NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயணத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாகோஸ்

0: சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஒபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குவானன் பாந்தத்தான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM Rainbow 103, இங்க எல்லாமே செம்மதோளு.
2: FM Rainbow 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜி மனோன்மணி.

சின்ன கவுண்டர் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

மாநாடு திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டும் டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் ஆபாவணன், இசை மனோஜ் கியான். மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து உமா ரமணன் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: மயக்கும் மாலை, மயக்கும் மாலையில் அடுத்த பாடல் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா.

மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை தேவா.

0: நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம். இன்று தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவில். வழங்குகிறார் சௌம்யா, கேட்க தவறாதீர்கள். மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் உதயகுமார், இசை இளையராஜா.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

மயக்கும் மாலையில் அடுத்த பாடல் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் மு மேத்தா, இசை வி எஸ் நரசிம்மன்.

நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர சவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் இளம் தொழில் முனைவோர் சுபின் அவர்களுடன் நேர்முகம், கேட்க தவறாதீர்கள். மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திற்காக கங்கை அமரன், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

மயக்கும் மாலையில் அடுத்ததாக எங்க ஊரு ராசாத்தி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை கங்கையமரன்.

மயக்கும் மாலை தரக்கூடிய நிறைவான பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: எந்த ரகங்கள் இங்க வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட் எப்படி வளரும் அப்படிதான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப் வந்து நம்ம வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம்.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல், இளம் தொழில் முனைவோர் சுபின் அவர்களுடன் நேர்முகம், கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் RJ மனோன்மணி. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குனானன் பாண்டதான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: அங்குர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லஜித்திரச்சவானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இளம் தொழில் முனைவோர் சுபின் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால எல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க இருந்திருப்பீங்க கண்டிப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தா நம்ம ஷோவை இந்த 1 hour வந்து நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம கேட்கணும், அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தெரியும். வணக்கம் சுபின், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். ஓகே, எவ்வளவு வருஷமா நீங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடியால இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க?
2: ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ற ஐடியால அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜ் முடிக்கும் போதுல இருந்து இந்த ஐடியால தான் இருக்கேன். காலேஜ் 2014 கம்ப்ளீட் பண்ணேன்.
1: ஓகே,
2: ஸோ அப்போருந்தே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா எல்லாத்துக்குமே இருக்கும், ஆனால் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ண இன்கேஸ் ஃபெயில் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நான் பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அது கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துட்டு எனக்கு 2022 அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ அப்போ இருந்து நான் இது
1: ஆல்மோஸ்ட் கொரோனா பீக் இல்லையா,
2: 2022 போது கொரோனா கிட்டத்தட்ட
1: முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ அந்த டைம்லலாம் வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் வந்து டல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம். நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிங்க, அது எப்படி?
2: ஆக்சுவலி நான் எடுத்த உடனே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ரைட்டாக அதே ஸ்டார்ட் பண்ணல. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு D2C பிராண்ட் நான் ஓன் பண்ணுறேங்க. ஸோ இந்த D2C பிராண்ட்னா அப்படின்னா என்னன்னா டைரக்ட் டு கஸ்டமர்ஸ். ஸோ இந்த D2C அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் புதுசாக உருவான ஒரு பிஸ்னஸ் டைப்.
1: ஓகே,
2: இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது B2C. ஸோ பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதாவது இப்போ ரீட்டைல் கடைகள் எல்லாமே B2C. B2Bங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஹோல்சேலருக்கு ஒரு மேனுஃபேக்சரர் கொடுக்குறது வந்து B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ இந்த B2Cங்கிற செக்மெண்ட் இப்போ தான் உருவாகிட்டு இருக்கு. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் ஆன்லைனுங்க.
1: ஓகே,
2: ஸோ ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பெருநிறுவனங்களான ஃப்ளிப்கார்ட் இருக்கும், மீஷோ இருக்கும், மிந்த்ரா இருக்கும், அமேசான் இருக்கும், இவங்க கிட்ட நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், அவங்க வந்துட்டு கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க அதாவது அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை மார்க்கெட் பிளேஸை வச்சு சேல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அது 2019 அப்போ நானுமே ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணேன், அதுல நான் தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன்.
1: ஓகே, சோ இப்போ நீங்க என்ன எல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஓகே, இப்போ கரண்ட்லி என்னோட பிராண்ட்ல வந்துட்டு மென்ஸ் கார்மெண்ட்ஸ்ங்க, மென்ஸோட அப்பரல் பண்ணிட்டு இருக்கோம். 2019 நான் சூஸ் பண்ணது வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ்.
1: ஓகே,
2: கிளாஸ் பாட்டில்ஸ் வந்துட்டு ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருந்தது. நான் சர்ச் பண்ணும்போது அப்ப இருந்த எக்ஸ்போஷர்ல நான் சர்ச் பண்ணேன், எனக்கு ஆன்லைன்ல நான் தேடக்கூடிய டிசைன்ஸ்ல வந்துட்டு டிஃப்ரெண்டான பாட்டில்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நான் அதில் சர்ச் பண்ணி, நம்ம ஒரு செல்லராக மாடும்போது நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஜஸ்ட் ட்ரை. ஆனால் நான் அப்போ வந்துட்டு வேற வேற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு நமக்கு கஸ்டமருக்கு எது வேணும்னு நம்ம கொடுக்குறோம், நமக்கு எது பிடிச்சதுன்னு நம்ம கொடுக்குறோம், ஆனால் அது நல்லபடியாக கஸ்டமருக்கு போய் சேருமான்னு தெரியல. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 நான் கார்மெண்ட்ஸில் தான் இருக்கேன். வெவ்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்டாப்ளிஷ்டான நிறுவனங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணது தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுற இந்த கார்மெண்ட்ஸ்.
1: ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து ஆனால் அது வந்து சரியாக பண்ண முடியல, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
2: ஆக்சுவலி நான் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் ஒர்க் பண்ணேங்க. அதாவது கேல்குலேட்டிவ் இந்த சென்ஸ் எப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் காலேஜ் முடித்ததுலேருந்தே என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப டைட்டான பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 990 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி போகிறோம்னா நான் கரெக்டாக 990 ரூபாய் தான் கொண்டு போவேன், அதுக்கு அந்த பொருளை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 10,000 ரூபாய் தான். 2019 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுல எனக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரியும் இஃப் இட் ஃபெயில்ஸ் இது பெரிய பிரச்சனை ஆக போறது இல்லை அப்படின்னு. ஆனா அதுக்குண்டான நான் ரொம்ப உறுதியா இருந்தது என்னன்னா இதுல ரொம்ப நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோட டைம் என்னோட உழைப்பு எவ்வளவு வேணும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண 10,000 ரூபாய் பணம் அது திரும்ப எடுக்க முடியல. ஆனா அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உழைப்பு மூலமா இப்போ நான் நிறைய திரும்ப எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப நான் பில்

0: பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
1: ஓ, அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கலனாலும் அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்புறமா கிடைக்கும், அந்த மாதிரி சொல்றீங்க.
0: கண்டிப்பாங்க. இப்போ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு சீடிங் ப்ராசஸ், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல சொல்லுவாங்க, நம்ம ஒரு 100 பேர்கிட்ட பேசுறோம்னா அதுல ஒருத்தர் வந்து நமக்கு கிளைண்டா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: கண்டிப்பா.
0: சோ அது மாதிரிதான் நம்மளோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுல ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகி ஒர்க் ஆயிடும்.
1: கண்டிப்பா.
0: சோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்.
1: அதை நீங்க சொன்னீங்க, இப்ப பிசினஸ் பண்ணும்போது வந்து

0: ஒர்க் ஆயிடும்.
1: கண்டிப்பா.
0: ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை
1: ஓகே,
0: பண்ணிட்டே இருக்கு.
1: அதை நீங்கள் சொன்னீங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு இப்போ 100 பேரை சந்திக்கிறோன்னா ஒருத்தவங்க வந்து நமக்கு கஸ்டமராக மாறுவாங்க அப்படின்ட்டு. இப்போது ஒரு சிலர்லாம் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, பேசவே தெரியாது. அது வந்து நம்ம குறையா சொல்லலை, இருந்தாலும் வந்து பேச தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய சாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு கோலாக வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த ஷெல்லை உடச்சிட்டு வெளியே வர்றது எப்படி? நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்ட்ரோவர்ட்டா?
0: ஆக்சுவலி நான் டு பி ஆனஸ்ட் சொல்கிறேன், நான் ஒரு பக்காவான இன்ட்ரோவர்ட்டுங்க. என்னோட வீக்கெண்டில் வந்துட்டு எனக்கு வீட்டுக்குள்ளேருந்து என்னோட ரூமுக்குள்ளேருந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய டாஸ்க்.
1: ஓகே.
0: அப்போது இப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் முடியாதுன்னு எல்லாம் கிடையாது. ஒரு ஆப்ஷன் தான் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தாங்க. அது அப்படி தான், அது வந்துட்டு ஃபிக்ஸட் ரூலுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஜேவா மாற முடியாதா
1: என்ன?
0: நல்லா பேசலாம். சோ நமக்கு ப்ரொஃபஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது வேற, நம்மளோட பர்சனல் கேரக்டருங்கிறது வேற. இப்போ நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கேன், ஆனா என்னோட ஆபீஸ்ல போயிட்டு நான் யாரோடையும் மிங்கிள் ஆக முடியாது அப்படி ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட வேலை நடக்காது
1: கண்டிப்பா.
0: சோ எனக்கு உன்னோட கேரக்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுமா இல்ல நான் மணி மேக் பண்ணுமா அப்படின்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா மணி தான் மேக் பண்ணி அவனை வேற வழி இல்லை. சோ அந்த அந்த பேரியர்ல ஈஸியா உடைக்கக்கூடிய பேரியர் தான் அது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு.
1: ஓகே, இப்ப நீங்க நிறைய இந்த மணி விஷயத்துல டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மணி பத்தி ஒரே ஒரு சின்ன கேள்வி என் சைட்ல இருந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இந்த பிசினஸ்க்கு மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க, இது திரும்ப வருமா வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க?
0: கரெக்ட். ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அது திரும்ப எடுக்கிறதுக்கு உண்டான உழைப்பு நம்ம போடணுமே. இன்கேஸ் நம்ம சரியான உழைப்பு போட முடியலன்னா அந்த கடன் வாங்கி போட்ட பணம் இல்லைன்னா நம்மளோட லைஃப் டைம் சேவிங்ஸ் பணம் அது எப்படி நமக்கு திரும்ப வரும்? இந்த ஒரு பயம் இல்லைன்னா தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு அவரோட சும்மா கிடக்கிற காசு இல்லைன்னா ரொம்ப பரம்பரையாக இருக்கிற ஒரு சொத்து இல்லைன்னா அதில் சின்ன அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க போற உழைப்புக்கும் இன்னொருத்தர் அவரோட லைஃப் டைம் சேவிங்ஸ் போடுவார் அவர் போற உழைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பணம் நமக்கு ப்ரீஷியஸோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட உழைப்பும் அதுக்கேத்த மாதிரி மாறுபடும். அப்போ அந்த பணத்தை திரும்பி எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பா இருக்கும். அப்போ கொஞ்சம் நம்ம வந்துட்டு பிராக்டிக்கலா அதுல யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நிறைய நான் ஓப்பனாவே சொல்றேன், நிறைய இப்ப ஆன்லைன்ல வந்துட்டு யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், நிறைய யூடியூப் வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். இந்த மிஷின்ல 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து மிஷின் வாங்கினீங்கன்னா மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், இதுல வந்துட்டு 99.9% வந்துட்டு ஸ்கேம்ஸ் தாங்க. ஸோ ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது ஃபெயில் ஆகிறதுக்குண்டான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ற கம்பெனிஸ்ல 10ல 9 கம்பெனி வந்து இந்தியாவில் மூடிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் வெளியிருந்து கிடைக்கிற நாலேஜஸ் வச்சு வெளியே சொல்றவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றத கேட்டோ ஒரு யூடியூப் வீடியோஸை பார்த்தோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆகுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குண்டான நாலேஜை தரோவா கெயின் பண்ணிட்டு அதுல நம்மளால பண்ண முடியுமாங்கிறது எல்லாமே நம்ம ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாம நம்ம பிசினஸ்க்குள்ள இறங்கவே கூடாது. ஃபெயிலியர் அனாலிசிஸ் நம்ம இன்கேஸ் வாட் இஃப் அந்த அந்த அமௌண்ட் போயிடுச்சு, வாட் இஃப் இந்த பிசினஸ்ல நான் பெருசா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இப்படிங்கறது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட பதில் இருக்குங்கிற பட்சத்துல அதுக்கப்புறமா அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
1: ஓகே,
0: அது ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்.
1: ஒரு ஐடியாக்காக கேக்குறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சில விஷயங்கள், வாட் இஃப் ஐ ஃபெயில்ட் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருந்தீங்க?
0: வாட் இஃப் ஐ ஃபெயில்டுங்கிறது ஆக்சுவலி நான் 2019ல அந்த ஒரு சின்ன ஃபெயிலியருக்கு சொல்லிடுறேன், அது கொஞ்சம் ஆப்டாவே இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணது மொத்தம் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய்ங்கிறது 2019ல ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன், போய் எனக்கு 10,000 ரூபாய் இருந்தது, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ணது இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடலாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நான் ஆல்ரெடி வேலைக்கு
1: போயிட்டு தான் இருந்தீங்க.
0: ஸோ ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்து ஈவினிங் தான் இது பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல் ஃபிளெஜ்டா தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல எல்லா இதுமே தேடி தான் பண்ணேன். பட் ஸ்டில் அது ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எப்படி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் இப்போனா கைண்ட் ஆஃப் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட இந்த இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் ஜேர்னி ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுனோன்னா, நான் ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு

0: முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
1: ஓகே.
0: ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லாத கம்பெனி. நான் இப்போ இருக்கிறது கார்மெண்ட்ஸ், கார்மெண்ட்ஸோட செக்டர். நான் ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் கம்பெனி.
1: ஓகே ஓகே.
0: ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டே ஈவினிங் மேலே இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன பண்ண, ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் மேம். அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம பயம் இல்லாமல் உள்ளே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ள போகிறோம்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஒன்று, நம்மகிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை போடணும். ஒன்று, பணம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குன்னா பணத்தை போடலாம். உழைப்பு நம்ம கிட்ட அதிகமா பண்ண முடியும், உழைப்ப போடலாம். நான் ஆப்ஷன் டூ செலக்ட்
1: பண்ணிட்டேன்,
0: உழைப்பை தான் போட்டேன். ஸோ அது இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்றதுக்கு ரெண்டு வருஷமா நான் பேக்கெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற வேற கம்பெனிஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம், அது போக வீக்கெண்ட் டைம், இது எல்லாமே இந்த பிசினஸ் பில்ட் பண்றது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ என்னோட சேலரியே இந்த பிசினஸ்ல இருந்து என்னால் எடுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்துச்சோ அப்பதான் என்னோட கம்பெனி நான் ரெஜிஸ்டரே பண்ணேன்.
1: ஓகே, சூப்பரா சார். நீங்க நிறைய பேசிக்கான விஷயங்கள் இப்ப நம்ம பேசியிருக்கோம், மணி பத்தி, உழைப்பு பத்தி, அந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேரில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். சித்திர சிவானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில இன்னைக்கு இளம் தொழில் முனைவோர் சுபின் அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். ஒரு பாடலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. நேரம் 5:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு சித்திரை செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில இளம் தொழில் முனைவோர் சுபின் அவங்க கூட தான் நிறைய விஷயங்கள் பாடலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். கேட்கலாம் சார், நீங்க வந்து இன்டர்வியூல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இந்த D2C அப்படிங்கறத பத்தி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா என்னன்னு?
1: மேம், D2C அப்படிங்கறது, இப்போ நம்ம ரெகுலரா நம்ம ஒரு மளிகை கடைக்கு போறோம், ஒரு அண்ணாச்சி இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம வந்துட்டு தேவைப்படுற காசு பொருள் வாங்குறோம், காசு கொடுக்குறோம். அந்த அண்ணாச்சிக்கு அந்த பொருள் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு ஹோல்சேலர் கொடுப்பார். இப்போ அந்த அண்ணாச்சி என்ன செக்மெண்ட்ல இருக்காருன்னா B2C. ஸோ அவர் வந்து ஹோல்சேல்ல வாங்கி எண்ட் யூசரான நம்ம, அதாவது நம்ம தான் அந்த பொருளை கடைசியா யூஸ் பண்ணக்கூடிய நபர், நம்ம கிட்ட கொடுக்குறாரு. இவர் வந்து B2C பிசினஸ் மேன். அவர் B2B அப்படிங்கிறவர் அதே அண்ணாச்சிக்கு டெய்லி பால் பாக்கெட் போடுற ஒரு நபரா இருப்பாரு, இல்லைன்னா பல்கா ஒரு ப்ராடக்டை ஹோல்சேல்ல விற்கிற ஒரு நபரா இருப்பாரு. அவர் ஹேண்டில் பண்றது வந்துட்டு B2Bங்கிற ஒரு செக்மெண்ட்டுங்க. D2C அப்படிங்கிறது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ், அதாவது மிடில் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், டைரக்டா மிடில் மேன் இல்லாம நம்மளே டைரக்டா கஸ்டமர்ட சேல் பண்றோம். இதுதான் D2C அப்படிங்கிற செக்மெண்ட். ஸோ இது மிடில் மேனை அவாய்ட் பண்றதுனால நம்மளால ஒரு தரமான பொருளை குறைஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட நம்ம நல்லடியே கொண்டு போய் சேர்க்க முடியும்.
0: கண்டிப்பா சூப்பரா, நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன D2C அப்படின்னா என்னங்கிறதுக்கு. சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அடுத்ததா இப்போ வந்து உங்களுடைய, இப்போ நீங்க என்ன வந்து பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க.
1: ஓகே, ஒரு கொங்கு பெல்ட் உங்களுக்கு தெரியாதுல, திருப்பூர்ல இருந்து தான் உலகத்துக்கே டிஷர்ட்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கிறதுனால எனக்குமே ஃபேஷன்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2016-17 இருந்து ஃபேஷன்ல அப்டேட்டடா இருக்கிற ஃபேஷன்ஸ் தேடி தேடி போய் பாக்குற ஆள். ஸோ எனக்கு இது ரொம்பவே இந்த ஒரு இடத்துல இருக்கும், இந்த ஃபேஷன்லயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால, நமக்கு கடந்து பயணிச்சதும் இதுல ரிலேட்டடா இருக்குங்கிறதுனால ஐ சூஸ் திஸ். எனக்கு வர்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி.
0: ஓகே, உங்க பிராண்டுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குல்ல?
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா
0: அது சொல்லுங்க.
1: ஸோ பிராண்ட் ஸ்டோரிங்கிறது கிட்டத்தட்ட நீங்க கேட்கற ஒரு மார்க்கெட்டிங் க்வெஸ்சன் மாதிரி. ஸோ பிராண்ட் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது, ஒரு பிராண்டுக்கு ஸ்டோரிங்கிறது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எங்களோட பிராண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு ஒரு நம்ம டிஷர்ட் விற்கிறோம்

0: பேசுவோமே, எல்லா மக்களுக்கும் எளிதாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஷர்ட் வாங்கக்கூடிய ஒரு நபர் கடைக்கு போகிறாரு, வாங்குறாரு, வர்றாரு, இல்லைன்னா ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறாரு, வாங்குறாரு, வர்றாரு. இதில் யாருக்காக நான் விற்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு பர்சன் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லையோ, எந்த ஒரு பர்சன் வந்துட்டு ஃபேமிலிக்காக தன்னோட லைஃப்பில் பெரும்பாலான பகுதிகள் ஒதுக்கி வச்சுருக்காரோ, அவருக்கு குவாலிட்டியாக தேடி கண்டுபிடிக்கவெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட், இன்னொரு ஃபேமிலியில் இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு நிறைய டைம் இருக்குது, அவர் நல்ல ஒரு லாவிஷான வாழ்க்கை வாழ்கிறவர். அவர்கிட்ட வந்துட்டு அவரோட ஒய்ஃப் தக்காளி வாங்கிட்டு வர சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் இன்கேஸ் வாங்கிட்டு வர சொல்லலாம். அவர் வந்துட்டு அவரோட கார் வெளியே நிப்பாட்டிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு பொறுமையாக தக்காளி வாங்கிட்டு, தக்காளி கூட சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வருவார். இன்னொரு ஹஸ்பண்ட் இருப்பார், அவரோட வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற இடம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். இவர்கிட்ட அந்த ஒய்ஃப் தக்காளி வாங்க சொல்கிறாங்கன்னா ரோட்டில் போய் சைடில் தக்காளி கடை போட்டிருப்பாங்க, வண்டியிலேருந்து கீழே கூட இறங்க மாட்டார் அப்படின்னு நின்றுட்டு, ஆனால் அரை கிலோ தக்காளி, ஒரு கிலோ தக்காளி கொடுங்கன்னு அப்படி வாங்கி கவரில் மாட்டி போயிடுவார். அவருக்கு தக்காளியோட குவாலிட்டி கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் சொன்ன ஒரு நபர் இருக்கார் இல்லைங்களா, வண்டியிலேருந்து இறங்காமல் தக்காளி வாங்கினவர், அவருக்கு அவருக்காக எதுவுமே பண்ணிக்க தெரியாது, அவருக்காக நல்ல பொருளை சூஸ் பண்ணுன்னு தெரியாது, ஆனால் அவங்க குழந்தைகளுக்கு நல்ல பொருள் சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நபருக்கு, அந்த ஒரு அப்பா, அந்த ஒரு ஹஸ்பண்டுக்காக தான் இந்த பிராண்ட் ஒர்க் ஆகுதுங்க.
1: சூப்பர்.
0: ஸோ இந்த பிராண்டில் அவங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்க நல்ல பொருள் வாங்கணும்னு சூஸ் பண்ணி எடுக்கணும், விலை கம்மியாகவும் வேணும், எனக்கு இந்த பட்ஜெட் கிடைக்கக்கூடாதுன்னு பார்க்கணும், இது எல்லாமே அவங்களுக்கு கன்சர்னாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் தான் இது. ஏன்னா உங்களுக்கு என்னோட வெப்சைட்ல பொறுத்த வரைக்கும், என்னோட பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா பிரிண்டட் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே பிளெயின் டிஷர்ட்ஸ் தான். அவங்களுக்கு நார்மலா போடக்கூடிய ஒரு டிஷர்ட்ஸ், அவங்க பெருசா சூஸ் பண்ணுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும்.
1: பிராண்ட் ஸ்டோரி என்னன்னு அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க இதுலயே நீங்க வந்து அடுத்த கேள்விக்கான பதிலும் இருக்கு, இருந்தாலும் நான் கேக்குறேன். என்ன அப்படின்னா, மற்ற பிராண்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இப்போ நிறைய டூப்ளிகேட்ஸ் கூட வருது. இப்போ ஒரு செலிபிரிட்டி போட்டாங்கன்னா அது அப்படியே நம்ம வந்து டூப்ளிகேட் அடிச்சு மார்க்கெட்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அதே மாதிரி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஓகே, நம்மளுக்கு வந்து சூப்பரா அது ஓகே ஆயிடும். இப்ப உங்களோட அந்த சந்தையில இருக்கிற மற்ற பிராண்டுகள் இருக்கு இல்லையா, மார்க்கெட்ல இருக்கிற மற்ற பிராண்டுக்கும் உங்க பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி டக்குன்னு வாங்குறாங்க?
0: மேடம், நீங்க கேட்டது யூஎஸ்பிங்கிற ஒரு கான்செப்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதாவது மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது என்ன எங்கிட்ட புதுசா இருக்கு, எதனால உங்க பிராண்ட்ல நாங்க வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கஸ்டமரா எங்கிட்ட கேட்கறதா நான் எடுத்துக்கிறேன்.
1: ஓகே,
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூனிக் பாயிண்ட் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ஒரு ஆக்வர்டா தெரியுது மேடம். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு என்ன நம்ம புதுசா சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்க
1: முடியாது,
0: எப்படியா இருந்தாலும் நம்ம ரிப்பீட் பண்ணி தானே ஆகும். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8.5 பில்லியன் பீப்புள் இருக்கிற இந்த உலகங்க, இதுல வந்து ஐடியாஸ் ரிப்பீட் ஆகத்தான் செய்யும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுல என்னோட பிராண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லா பிராண்ட்லயும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் வந்து யூனிக்கான பிராண்ட் பண்றேன், யூனிக்கான ப்ராடக்ட் பண்றேன்ன்றதெல்லாம் கிடையாது. என்னோட பிரைஸ் யூனிக், என்னோட குவாலிட்டி யூனிக்ங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒயிட் கலர் பிளெயின் டிஷர்ட்டை 10,000 ரூபாய்க்கும் வெப்சைட்ல வைக்கிறாங்க, லக்ஸரி பிராண்ட்ஸ்ல வைக்கிறாங்க. ஒரு 4,000 ரூபாய்க்கு பிரீமியம் பிராண்ட்ஸ் விற்பாங்க. அதே ஒரு மிட் செக்மெண்ட் பிராண்ட் அப்படின்னா ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு ஒயிட் டிஷர்ட் விற்பாங்க, 100 ரூபாய்க்கு ஒயிட் டிஷர்ட் கிடைக்கும். நம்மளோட செக்மெண்ட்ங்கிறது இதுல இடையில இருக்கிற ஒரு செக்மெண்ட். எங்கிட்ட டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா ஒரு பீப்புளுக்கு ஒரு நீட் இருந்துட்டே இருக்கு. ஒரு மிட் செக்மெண்ட் பீப்புளுக்கு 9 to 9 ஹஸ்லர்ஸ் அதை கேட்டகரைஸ் பண்றாங்க. அந்த பீப்புளுக்கு தேடி பிடிச்சு வாங்க, ஒரு குவாலிட்டியான பொருளுக்காக 10 கடை தேடி ஏறி இறங்க வேண்டிய ஒரு டைம் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு அந்த தேவை இல்லாம இருக்கலாம், அதனால கிடைச்சது வாங்கி போற மக்கள். அவங்களுக்கு அதாவது ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற அந்த நபருக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: சூப்பர். இன்னொன்னு என்ன விஷயம்னா, இப்ப வந்து அது பார்க்கறதுக்கு நல்ல பிராண்டடாகவும் இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கும் போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதில் சேலஞ்சஸ் இருந்திருக்கும்ல கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அது என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அதை சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலி மேம், இப்போது சேலஞ்சஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிறது வந்து திருப்பூருக்கு பக்கம். இன்னொன்று எனக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு இதுல ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சோர்சிங் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே பண்ண முடிஞ்சதுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிராண்ட்ஸோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது இட் வேரிஸுங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே மாறுது. ஆனால்

0: பெரும்பாலும் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு போலோ டிஷர்ட்ஸ் வாங்குற ஒரு பிராண்ட் இருக்குன்னா, அந்த பிராண்டுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் 20-25%. அதாவது 1000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 250 ரூபாய்க்கு அது மேனுஃபேக்சர் ஆகி முடிஞ்சிருது. பாக்கி 75% 750 ரூபா அந்த கம்பெனிக்கு லாபமா அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அது கிடையாது. அந்த கம்பெனிக்கு அதிகபட்சம் ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா 10% லாபம் கிடைக்கும். பாக்கி இருக்கிறது எல்லாமே இன்டைரக்டா அவங்களுக்கு உண்டான ஸ்பெண்டிங் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரேக் டவுன், இந்த ஃபினான்ஷியல் பிரேக் டவுன், ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு உண்டான உற்பத்தி விலை, அந்த பொருளுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட், அந்த பொருளுக்கு உண்டான மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ், சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ், வேர்ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாமே பிரேக் டவுன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் முன்னாடியே கத்துக்கிட்டேன். ஸோ இது கத்துக்கிட்டதுனால என்னோட ப்ராடக்ட்ல அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கறத ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்குள்ள என்னால ஈஸியா கொண்டு வர முடிஞ்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எனக்கு இந்த லெவல் தாண்டி போகக்கூடாது ஃபர்ஸ்ட்.
1: ஓகே,
0: அது ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஃபர்ஸ்ட், அதாவது ஆரம்ப கட்டத்தில இருந்தே என்னால நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்றதுக்கு நான் ரெடியா கிடையாது. யாருமே நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண ரெடியா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு ஃபேக்டர் சொல்றேன், என்னன்னா இப்போ இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஃபேன்சியான டேர்முக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஈஸியா ரெவன்யூ மேக் பண்ண முடியும், க்ரோர்ஸ்ல ரெவன்யூ மேக் பண்ண முடியும், ஆனா ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியுமாங்கிறதா மேட்ருங்க. இதுவே நம்ம அப்பா தாத்தா கிட்ட எல்லாம், தாத்தா நான் ஒரு தொழில் பண்ணேன், இந்த மாசம் எனக்கு 40 லட்ச ரூபா வருமானம், ஆனா என்னோட செலவு மட்டும் 50 லட்ச ரூபான்னு சொன்னோம்னா தாத்தா வந்துட்டு மண்டல குட்டி
1: அனுப்பிடுவாங்க.
0: ஆனா இப்ப ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளவு வேணாலும் ரெவன்யூ மேக் பண்ண முடியும், ஆனா நம்மளோட செலவு எவ்வளவு, செலவு 100 ரூபா பண்ணா வரவு 100 ரூபா எடுக்க முடியும். இப்ப ரியாலிட்டி ஆஃப் ஸ்டார்ட் அப் பிசினஸ் அதுதான். ரெண்டு சைட் இருக்கு, அதாவது இப்படி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ற ஒரு சைட் இருக்கு, இன்னொரு சைட் ப்ராஃபிட்டபிளா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ற சைட். நான் சூஸ் பண்ணது செகண்ட் சைட், ப்ராஃபிட்டபிலிட்டியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான சைடு தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரெவன்யூ மேக்கிங் அப்படிங்கிறது ரெவன்யூ வரணும், நஷ்டத்துக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாது
1: அப்படிங்கிறது மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் சோர்சிங் பற்றி சொன்னீங்க, இப்போ நீங்களே வந்து தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மெஷினரிஸ்லலாம் நீங்கள் நிறைய கவனம் செலுத்தி தான் எல்லாமே பண்ணியிருப்பீங்க இல்லையா?
0: ஆக்சுவலி சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கி நம்ம விற்கல, மற்றபடி சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு ஓன் யூனிட், எங்களுக்கு ஓன் மெஷினரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. ஏன்னா அந்த மிஷின் செட்டப் எல்லாமே நிறைய பேர் ரெடியா வச்சிருப்பாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு, நாட் ஒன்லி கார்மெண்ட்ஸுங்க. இப்ப நீங்களே ஒரு ஒரு ஒரு காஸ்மெட்டிக்கோட பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு லேப் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. லேப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். உங்களோட ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா அந்த லேப்ல வந்துட்டு பண்ணி உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க, சாம்பிள் அப்ரூவ் பண்ணக்கு அப்புறம் பல்க் பண்ணுவாங்க. சேம் ப்ராசஸ் தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். நமக்கு வெண்டோர்ஸ் இருக்காங்க, வெண்டோர்ஸ்னா எங்க கூட ரொம்ப வருஷமா டிராவல் பண்ண வெண்டோர்ஸ் எங்க கூட இருக்காங்க. சோ அவங்களோட யூனிட்ல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அவங்க ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இட் த பிளேஸ் எ மேஜர் ரோலுங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு கஸ்டமர் ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் பிளேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பிரைஸ் அதிகம், அதாவது அந்த கம்பெனி பே பண்ணணும். ப்ரீபெய்ட்ல பிளேஸ் பண்ணாங்கன்னா ஒரு 100 ரூபாய் வருதுன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் பிளேஸ் பண்றாங்கன்னா 120 ரூபா ஆகும். அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு இன்கேஸ் நீங்க அந்த ப்ராடக்ட வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட திரும்ப அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு சார்ஜ் அந்த ஷிப்பிங் பார்ட்னர் போடுவார். சோ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்புறம் இந்த ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ், இது இந்த ஒரு கான்செப்ட்ங்கிறது ரொம்ப டீப்பான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி D2C பிராண்ட்ஸ்ல. இது வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஆர்கனைஸ் ஆயிடுச்சுங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல D2C பிராண்ட்ஸ் நிறைய வந்து நிறைய அவங்களுக்கு உண்டான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் மூலமா அது சீக்கிரமா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடிஞ்சது. ஃபினான்ஷியல் அந்த ஃபண்டிங் எல்லாமே கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால அது வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நாளுக்கு நாள் அது ப்ராப்ளமும் பெருசாகுது, சொல்யூஷனும் பெருசாகுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கம்பெனிஸ் இருந்தாங்க. இப்போ அந்த 5-6 கம்பெனிஸுக்கு கீழே ஒரு 50 கம்பெனி இருக்காங்க. இப்போ ஷிப்பிங் கம்பெனி இப்போ நமக்கு தெரிஞ்சது இந்தியா போஸ்ட், ப்ளூ டாட், D2C, DTDC இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு 50 கம்பெனி இருக்காங்க. 50 கம்பெனியுமே ஒரு 10-10 ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இப்ப வரைக்குமே இது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுதான்னு கேட்டா இப்ப வரைக்கும் கிடையாது. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ட்ரையிங். அது கொடுக்கறதுக்கு நான்

0: நாங்களும் அவங்க கிட்ட இருந்து கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே, இப்போ இந்த லாஜிஸ்டிக் பற்றி பேசியிருந்தோம், அதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: மேம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது கோயம்புத்தூரில் நம்ம இருக்கோம். கோயம்புத்தூர் வந்து ஒரு மினி ஸ்டார்ட் அப் ஹப். இதில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் வீக்லி ஒரு 2-3 மெயில் எனக்கு வரும்.
1: ஓகே,
0: உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் மேனேஜ் பண்ணி சூப்பராக கொடுத்துறோம், சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுக்கு பெருசாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலை.
1: ஓகே,
0: நாங்கள் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெவன்யூ எனக்கு பெருசாக வேணுமா ப்ராஃபிட் பெருசாக வேணுமாங்கிற கேள்விக்கு எனக்கு ரெவன்யூவோட ப்ராஃபிட்டும் வேணும். அப்படின்னா என்னோட செலவை நான் குறைக்கணும். செலவை குறைக்கணுன்னா இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுக்கு, இன்வென்ட்ரி ரொம்ப கசகசன்னு இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு டூல் வேணும். அதுக்கு ப்ரீவியஸ் ப்ராசஸ், அந்த கசகசன் இருக்கிற இன்வென்ட்ரியே நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம்னா பெரிய டூல் தேவையில்லை. மேனுவலாக பண்ணுற ஒரு ஹாஃப் டே ஆர் ஒன் டே ஒரு ஒர்க், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒர்க். ஸோ அதை பண்ணுறக்கே போதும். இது எப்படி பண்ணணும் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், இது எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக.
1: ஓகே,
0: நீங்கள் எல்லாருமே, அதாவது பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பேர் கூகுள் ஷீட், அதாவது எம்எஸ் எக்ஸல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எம்எஸ் எக்ஸல் யூஸ் பண்ணுறதை தாண்டி கூகுள் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த கூகுள் ஷீட்டும் எம்எஸ் எக்ஸல் மாதிரியே தான் யூஸ் ஆகும். இந்த கூகுள் ஷீட் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஒரு கூகுள் ஷீட்டு ப்ராப்பராக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு கூகுள் ஷீட் வச்சு தாராளமாக பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 50-80 எஸ்கியூ இருக்குது, ஸ்டாக் கீப்பிங் யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் போதும். கூகுள் ஷீட் கொஞ்சம் ஹெவியாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்குன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸுமே இல்லாமல் கூகுள் ஷீட் வச்சு உங்களால் ஆட்டோமேட் கூட பண்ண முடியும். நீங்கள் டெய்லி அதில் அப்டேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் நம்ம பாடல் கேட்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு டெலிவரி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு எத்தனை வந்து ரிட்டர்ன் ஆகும்?
0: இது நீங்கள் கேட்டது வந்துட்டு எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நான் மென்ஸோட கார்மெண்ட்ஸும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், விமனோட கார்மெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணியிருக்கேங்க. விமனோட கார்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மி. அது என்ன ரீசனுங்கிறது நம்ம பேசுவோம். கம்மி, அது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது நான் சொல்லிடுறேன். 10% தான், அதாவது ஆவரேஜ் சொல்கிறேன். நான் எக்ஸாக்டாக இதே தான் இன்னொருத்தங்களுக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது, அதுவும் எந்த ப்ராடக்ட்ங்கிறத பொறுத்து. அதே மாதிரி மென் செக்மெண்ட்ல நம்ம என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு விற்கிறோம், எந்த செக்மெண்ட்டுக்கு விற்கிறோம், அந்த ப்ராடக்டோட வேல்யூ எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பொறுத்து அந்த ரிட்டர்ன் வந்துட்டு மேலையும் கீழே போய் இறங்கும். ஆன் அன் ஆவரேஜ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு 20-25% வந்து ரிட்டர்னுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 100 பேக்கேஜஸ் வெளியே போகுது அப்படின்னா 75 டெலிவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன் அன் ஆவரேஜ். இது வந்துட்டு நீங்க ஒரு ரொம்ப ஒரு வேல்யூவான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளேசர் விற்கிறீங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 பிளேசர் நீங்க வெளியே போகுது, ஒரு மாசத்துக்கு வந்து 300 பிளேசர் வெளியே போகுது, அதுல 30% ஆர் 25% வந்து ரிட்டர்ன் ஆகும் கேட்ட கிடையாது. ஏன்னா பிளேசர் வாங்குறவங்க எல்லாமே ரொம்ப கான்சியஸா அது வேணும்னு
1: வாங்குவாங்க.
0: ஆனா டைம் பாஸ் ஆர்டர் போட்டதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இப்போ ஒரு ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஜுவல்ஸோ ஏதோ ஒரு இமிடேஷன் ஜுவல்லரியோ அதை ஆர்டர் போடுறாங்க, அது ஒரே ஒரு வாட்டி ஆர்டர் போட மாட்டாங்க. மந்த்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் ஆர்டர் போட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது சம்டைம்ஸ் பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேணாம்னு தோணலாம். ஆனால் அதே ஒரு கேர்ள் ஒரு பட்டு சாரி அவங்க லைஃப் டைம்ல ஒரே ஒரு வாட்டி ஆன்லைன்ல வாங்க போறாங்க, அந்த சாரி அவங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா
1: வாங்கிப்பாங்க.
0: ஸோ இந்த ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அது எந்த பொருளுங்கிறத பொறுத்து இருக்கு, அது எந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம விற்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. இது வந்து பிக்சடான ஒரு பர்சன்டேஜ்ல போகிறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கும்.
1: மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் வந்து இப்படி வந்து சேல் பண்றோம், ஆனா திரும்ப வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
0: ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் மேடம், போக போக பழகிடும்,
1: போக போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரி பழகிக்க வேண்டியதுதான். ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டே இருக்கோம். சித்திரை செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில இளம் தொழில் முனைவோர் சுபின் அவங்களோட பிசினஸ் பத்தியும் நிறைய பிசினஸ் ஐடியாஸையும் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: நேரம் 5:42 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM லட்சத்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இளம் தொழில் முனைவோர் சுபின் அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பிசினஸ் பத்தி பேசிட்டே இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி சொல்லுங்க, இப்ப பிசினஸ்க்கு வந்து சோசியல் மீடியாக்குன்னு அந்த பணத்தை ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு முக்கியம்?
1: மேடம், சோசியல் மீடியா அப்படிங்கிறது நியூ ஜென்ரேஷன் பிஸ்னஸுக்காக ரொம்ப முக்கியங்கிறத விட ஓவராலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிஸ்னஸ்க்கு முக்கியம்,
0: ரொம்ப முக்கியம். ஓகே,
1: ஆமாம். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப அரிய பொக்கிஷன் நம்மகிட்ட இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெளியே சொல்லும் போது தான் உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குன்னே வெளியே தெரியும்.
0: ஓகே,
1: இன்னொன்று, இது நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத வெளியே சொல்ல முடியாம, சொல்ல தெரியாம, அந்த ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்ற விஷயத்த 4 பேர் உட்காந்து கேட்கணும். அந்த கேட்க வைக்கக்கூடிய திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நல்ல கதை சொல்றவங்களுக்கு சோசியல் மீடியா ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஒரு யுக்தின்னு வச்சுப்போமே. ஏன்னா இங்கே நிறைய பிசினஸஸ் நீங்க வந்துட்டு கொஞ்சம் மைன்யூட்டா பாத்தீங்கன்னா தெரிய வரும், அவங்க கிட்ட பெருசா ப்ராடக்ட் எல்லாம் இருக்காது, ஆனா அவங்களுக்கு நல்லா சோசியல் மீடியால பிரசன்ட் பண்ண தெரியும், அதை வச்சே அவங்க ரொம்ப நல்லா அவங்களால ரெவன்யூ மேக் பண்ணிருக்க முடியும். சோ இப்ப பிசினஸோட அந்த ஸ்டாண்டர்டே வந்துட்டு சோசியல் மீடியா டிபெண்டன்ஸா மாறிடுச்சு. சோ கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய மெயினான ஒரு ரோலா பிளே பண்ணுது. சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியம்,
0: ரொம்ப ரொம்ப சோசியல் மீடியா முக்கியம், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு புரிதலுக்காக கேக்குறேன், இப்ப 100 ரூபாய் வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன், எவ்வளவு வந்து சோசியல் மீடியாக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு எடுத்து வைக்கணும்?
1: எந்த பிஸ்னஸ்ங்கிறத பொறுத்து நான் அதுக்கு உங்களுக்காக ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்ங்கிற ஒரு எக்ஸாம்பிள், அது 100 ரூபாய், 100 லட்சம், 100 கோடி, 100,000 எதுவாக இருக்கலாம், அந்த 100 ரூபாயில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு லக்ஸரி பிராண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய கஸ்டமருக்கு அது ஒரு ரொம்ப வேல்யூவான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா, அந்த 100 ரூபாயில் வந்துட்டு நீங்கள் 40 ரூபா வரைக்குமே உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு அதை சோசியல் மீடியான்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்க விரும்பலை. மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட்ஸ் சோசியல் மீடியா, உங்களோட ஷூட், உங்களோட வீடியோ ஷூட்ஸ், அது போக உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தேவைப்படுச்சுன்னா அது, உங்களோட லோக்கல் மார்க்கெட்டிங்ஸ், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் தேவைப்படுச்சுன்னா இந்த இதெல்லாமே கன்சிடர் மார்க்கெட்டிங் காஸ்ட். நீங்க ஒரு லக்ஸரி பிராண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா 100 ரூபாய் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா 40 ரூபாய் வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பட்ஜெட் பிராண்ட் பில் பண்றீங்க, உங்களுக்கு மார்ஜினே ரொம்ப தின்னான மார்ஜின், பிரைஸ் கூட காம்பீட் பண்ற மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 15% மேல நீங்க மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல மிகப்பெரிய டைட்டான ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரொம்ப அவேரா இருக்கணும்.
0: ஓகே, அதுதான் அந்த காஸ்ட் எப்படி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சுபின். அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த SEO ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அதை பத்தி சொல்லுங்க.
1: மேடம், இதுல SEO ஆர்கானிக் மார்க்கெட்டிங், SEOங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை பற்றி சொன்னால் இங்கே லிசன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராவது SEOட எக்ஸ்பர்ட் இருந்தால் என் மேலே பயங்கர கோபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஏன், என்ன சொல்ல போறீங்க?
1: என்ன சொல்ல போறேன்னா, SEO பொறுத்த வரைக்கும் உங்களோட கூகுளில் உங்களோட
0: பேஜில் வரப்போகுது,
1: ஃபர்ஸ்ட்டாக வரப்போகுது, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜுக்குள்ளே வரப்போகுதுங்கிற விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எத்தனை பேர் கூகுள் பார்த்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்களே சொல்லுங்களா மேடம்?
0: இல்லை இல்லை, கம்மி தான்,
1: கம்மி தான். ஏன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் தான் ஒரே வழியாக இருந்தது. ஏன்னா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியலன்னா கூகுள். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, தெரியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம சோசியல் மீடியாலேயே மூழ்கி கிடக்கும்.
0: இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன டக்குன்னு அட்ராக்ட் ஆகுதோ அதான் வாங்குறாங்க இல்லையா,
1: உங்களை வாங்க வைக்கிறாங்க.
0: ஆமா,
1: இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ, முதல்ல வந்து தேடி தேடி போய் வாங்கணும். இப்போ ஒரு பொருள் உங்களை தேடி தேடி உங்க போன்ல வருது,
0: வருது,
1: அது நீங்க வேணுமோ வேண்டாமோ ஏதோ ஒரு கட்டத்துல வாங்கிடுவீங்க. அது இப்போ வாங்கலனாலும் ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல SEOக்கு இங்க மேஜரா ஒரு பார்ட். என்ன மாதிரி பிசினஸ், என்னோட இருக்கிற சைட்ல இருக்கிற பிசினஸ்க்கு இல்ல இது, நீங்க ஒரு சஸ்டைனபிளா ஒரு பெரிய ப்ராடக்ட் பில் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் கம்பெனி பில் பண்றோம்னா கண்டிப்பா சர்ச் இன் ஆப்டிமைசேஷன் தேவை. ஒரு சின்ன, அதாவது குயிக் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸ் எந்த பிசினஸ்ங்கிறது முடிவு பண்ணுது. என்னோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூங்கிறது ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளதான். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 2,000 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. என்ன மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு சர்ச் இன் ஆப்டிமேஷன் தேவையில்லை, என்ன மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு கண்டென்ட் கிரியேஷன்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மணி ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுவே ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஒரு 30,000-40,000 இருக்குன்னா அவங்க கண்டிப்பா, ஏன்னா அதை வந்து நம்மளே வந்துட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணி தான் வாங்குவோம், கூகுள் போகாம வாங்க மாட்டோம். இப்ப நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, ஏதாவது யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு ரீல்ல சொல்ற டிவி போய் வாங்கிட மாட்டீங்க, நீங்க போய் ரிசர்ச் பண்ணுவீங்க, சாட் ஜிபிடில போடுவீங்க, கூகுள்ல போடுவீங்க, இந்த டிவி நல்லா இருக்கும்.

0: ரிவ்யூ போய் பார்ப்பீங்க,
1: ஆமா,
0: அப்புறமா தானே வாங்குவோம். ஸோ அந்த எது எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தந்த பிராண்ட்ஸ் வந்து எஸ்இஓ பண்ணலாமே தவிர எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை.
1: ஓகே, எல்லா பிராண்ட்ஸ்க்கும் எஸ்இஓ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து ஒரு தடவை உங்ககிட்ட வந்து டிஷர்ட் வாங்கிட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு நம்ம டிஷர்ட்னு பேசுகிறோம், வாங்கிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: மேடம், நம்ம குவாலிட்டி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமனான ஆன்சர். அந்த ஆன்சர் நானும் எடுத்துக்கிறேன், குவாலிட்டி கரெக்டாக கொடுத்தா வாங்கிடுவாங்க. ரெண்டாவது, அவங்க கொடுக்குற சர்வீஸ். ஸோ கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எதிர்பார்க்கணும் கரெக்டாக. கஸ்டமர் சைடு தான் நானும், ஒரு ரூபா கொடுத்தாலும் நானும் ஒரு கஸ்டமர், 1000 ரூபாய் கொடுத்தாலும் அவங்க ஒரு கஸ்டமர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சர்வீஸ் நம்ம கொடுக்கறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாமல் கஸ்டமரை கஸ்டமராக ட்ரீட் பண்ணும்போது அவங்க திரும்ப நம்மகிட்ட கண்டிப்பாக வருவாங்க. ஒரு இதில் என்னோட கம்பெனிலேயே சொல்கிறேன், என்னோட கம்பெனியில் கஸ்டமர் இன்கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் கேட்பாங்க, ரிட்டர்ன், எனக்கு ப்ராடக்ட் பிடிக்கல, உங்களோட ப்ராடக்ட் வர்த்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சேல் பண்ணுறது ஒரு ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி நான் சேல் பண்ணுறேன், நல்ல குவாலிட்டி நான் நம்புகிறேன், நான் எனக்கு இதில் நான் ஃபேப்ரிக்கில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் நான் நம்புகிறேன். ஆனால் வாங்குற கஸ்டமருக்கு அது நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து சண்டை போடுவாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க பார்க்குற விதம் வேற, அவங்கள இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களோட கண்ணில் அவங்க பார்க்குறாங்க, அதில் அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நம்மளால் இல்லை சார் இது இப்படி இப்படி இப்படி பெஸ்ட்டாக மேக் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டே நம்ம தான் பெஸ்ட், இப்படிலாம் சண்டை போடாமல் அவங்க எதிர்பார்க்கறது என்ன, ஒரு ரீஃபண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி. அப்போ நெக்ஸ்ட் அதே கஸ்டமர் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லும் போதும் அவங்க அந்த இடத்துல வின் பண்ணதை சொல்லுவாங்க. எப்படின்னா, என்ன ஒரு கம்பெனியில் ஆர்டர் போட்டேன், எனக்கு அது பெருசாக பிடிக்கல, நான் கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டேன், அவங்க ரிட்டர்ன்
1: பண்ணிட்டாங்க.
0: ஓகே, அப்போ அந்த இடத்துல கேட்கறவர் என்ன நினைப்பாருன்னா, ஓகே இந்த கம்பெனியில் ஆர்டர் போட்டால் ரிட்டர்ன் வரைக்கும் போடலாம் போல அப்படின்னு அவர் நமக்கு ஆர்டர் போடுவார்.
1: ஓகே,
0: ஸோ நம்ம எப்படி நம்ம நம்மளோட கம்பெனியை ப்ரொஜெக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்பவே முக்கியமா,
1: அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணும்
0: ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பிசினஸே வந்துட்டு ஸ்கேம் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்மளோட நார்த் சைட்ல இருந்து நிறைய பிசினஸ் இப்படி ஸ்கேமா நடக்குது, அதனால மக்களுக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கு ஒரு கம்பெனி மேல ட்ரஸ்ட் பண்றதுக்கு. அதனாலதான் இப்ப எல்லா ஃபவுண்டர்ஸுமே வந்துட்டு அவங்களோட முகத்தை காட்டி வீடியோ போடுறது வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்கேம் நடந்தது தான்.
1: ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்கள வாங்க வைக்கிறதுக்காக பேசணும், புதுசா வாங்க, அதாவது இப்போ ஸ்க்ரால் பண்ணும் போது ஒருத்தவங்களை புதுசா போய் அப்படி வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன
0: பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல், அதாவது பிஃபோர் த சோஷியல் மீடியா ஸ்ட்ராங் வந்துட்டு, நம்ம யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா, இந்த கம்பெனி பத்தி நல்லா சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு வாங்குவோம். வேர்ட் ஆஃப் மவுத்,
1: வேர்ட் ஆஃப் மவுத்.
0: இப்போ அப்படி பண்ண முடியறது இல்ல, இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்தே வந்துட்டு பே பண்ணி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல பேரையே பே பண்ணி தான் வாங்க, அதாவது என்ன சொல்றது, சைலன்ஸுங்கிறதே சத்தமா சொன்னா கேட்குங்கிற மாதிரி நமக்கு உண்டான நல்ல பேரையே நம்ம தான் உருவாக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம். இது வந்துட்டு என்னடா இது இப்படி அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. ஸோ எங்களுக்கு உண்டான நல்ல பேரை ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் பிராண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ப்ரைவேட் லிமிடெட் எல்லாமே முடிஞ்சாச்சு, ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு, யாருமே வாங்கல. அப்போ என்ன பண்ணுறது, சொந்தக்காரங்க ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது நமக்கு இருக்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸும் தான், வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி இன்வைட் பண்ணி வாங்க வச்சு அவங்க கிட்ட இருந்தே ரிவ்யூ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூலாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஆட் எல்லாமே ரன் பண்ணி எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிளேஸ் பண்ணியும் அப்படியே போயிடுவாங்க, அவங்க ரிவ்யூ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கேட்குறவங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ணோம்னா, கஸ்டமர்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னுலாம் நாங்கள்
1: சொன்னோம்.
0: அப்போ அவங்க ரிவ்யூவுமே நல்லா கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் வீடியோலாம் ரிவ்யூ கொடுப்பாங்க, அதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணோம் ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே.
1: ஓகே,
0: அப்போது நமக்கு ரிவ்யூ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்தது, ரிவ்யூ அதிகமாக கஸ்டமருக்கு இது வந்துட்டு ஒரு ஃபேக் பிராண்ட் கிடையாது, இவங்க ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம எப்படி நம்ம பிராண்டை பற்றி மக்களை பேச வைக்கிறோங்கிறது
1: மேட்டர்
0: இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு, அப்போ ஒரு பிராண்ட் நமக்கு திரும்ப வாங்கணும் அப்படின்னா அந்த

0: பிராண்ட் நமக்கு ரீகால் பண்ணணும். அந்த பிராண்டை பற்றி நம்ம நினைக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இமெயில் மார்க்கெட்டிங் ஆகட்டும். ஆனால் இது எஃபிஷியண்ட்டான்னு கேட்டால் அது ரெண்டாகும். இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஆனா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு எஃபிஷியன்டாவே வர்க் ஆகும். அடிக்கடி நாங்க இருக்கோம், நாங்க இருக்கோம் பாக்கெட்டுக்குள்ள இருந்து
1: கை கட்டிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, ஓகே. நம்ம ரொம்ப நேரமா வந்து பிசினஸ் பிசினஸ் சொல்றோம், உங்க பிசினஸ் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை.
0: கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க.
0: என்னோட கம்பெனி பேர் வந்துட்டு போல்மென்ஸ் குளோபல் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கு. அதுல என்னுடைய ஒரு பிராண்ட், அதாவது என்னுடையன்னு சொல்றதை விட என்னுடைய இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட்ங்கிறதுனால என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் தாமரை செல்வன் இருக்காரு, அவர் என்னுடைய பார்ட்னர். ஸோ அவர் வந்து ஆபரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பாக்குறாரு. நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் சேல்ஸ் அது போக அனலிஸ் இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாமே பாக்குறேன். என்னோட பிராண்ட் பேர் வந்து The Fitin dot in, THEFITIN.IN. இதுதான் என்னோட பிசினஸ் பேஜ்.
1: ஓகே, சூப்பர். இன்னும் வந்து அருமையாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா நிறைய வந்து பிசினஸ் வளர்ந்துட்டே இருக்கும், அதுல எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. இன்னொரு கேள்வி என்னன்னா, ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கும் ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு என்டர்பிரனரா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டிருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க.
0: ஓகே, இப்போ நீங்க மாடர்ன் பிசினஸஸ் நிறைய பாக்குறவங்களுக்கு, பிசினஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ரெவன்யூ ஃபோக்கஸ்டா இருக்கும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இயர்க்கோட ரெவன்யூ வந்துட்டு ஒரு 100 ரூபாய், செகண்ட் இயருக்கு 200 ரூபாய், தேர்ட் இயர் 500 ரூபாய், சிக்ஸ்த் இயர் வந்து 1000 ரூபாய் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுல ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 150 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். செகண்ட் இயர்ல 200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு குயிக்கரா மல்டிபிள்ஸ் ஆகும், சீக்கிரம் மல்டிபிள்ஸ் ஆகும். 100, 200, 500, 1000, 10000 மல்டிபிள்ஸ் ஆகும். ஆனா ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டா அது ஒரு 10 வருஷம் கழிச்சு வரலாம், வராமையும் போகலாம்.
1: ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்க ஆரம்பிச்சு இப்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு இன்ட்யூஷன் முக்கியமா, அப்படி இல்லாட்டி டேட்டா முக்கியமா, ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கணும்?
0: இன்ட்யூஷன் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வருதுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த உள்ளுணர்வு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உள்ளுணர்வையே முழுதா நம்மளோட முடிவாக மாற்றிக்காம அதில் ரியாலிட்டியான டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஒரு ஒரு 50-80% கிளாரிஃபிகேஷனாக ஒரு முடிவு, ஒரு முடிவு வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறத நம்மளால ஒரு ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க.
1: ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், ஏதாவது யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க, ஆனால் பண்ணுறதுக்கு தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு, பீப்புளுக்கு பிஸ்னஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஏரியாவில் அதிக கவனம் தேவை?
0: ஓகே, அதாவது பாக்குற எல்லாத்தையுமே பிசினஸா எடுத்து பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தோணும். ஒரு டீ கடைக்கு போனா உட்காந்து பாப்போம்,
1: டீ கடை போட்டுடலாமா அப்படின்னு,
0: இவ்வளவு பஜ்ஜி ஓடுது அது மாதிரிதான். சோ அந்த எல்லாமே பாக்குறது பண்ணணும்னு தோணும். ஆனா இதுக்கெல்லாம் தாண்டி அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணணுங்கிறது மேண்டட்டரி. என்ன பொருள் விற்கிறோம், என்ன வேணுங்கிறது, இதெல்லாமே ரெண்டாவது. சில பேர் எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு அதனால இந்த உற்பத்தி பண்ணி விற்கிறேன், அதெல்லாமே இருக்கு. பட் என்ன தேவையோ அதுதான் விற்கணும். மக்களுக்கு எந்த தேவையோ அது விற்கணும். எந்த இடத்துல வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை தான் ஃபில் பண்ண முடியும். ஆல்ரெடி க்ரௌடடா இருக்கிற மார்க்கெட்ல நம்மளும் போய் பண்றோம், ஸோ அது ஒர்க் ஆகாது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு செக்மெண்ட் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு ஓகேனா உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளவுன்னு சொல்லலாமா?
0: மேடம், எங்களோட ஃபர்ஸ்ட் பினான்சியல் இயர் இப்பதான் நாங்க க்ளோஸ் பண்ணோம் இந்த ஏப்ரல். எங்களுக்கு இப்பதான் எம்சிஏ போர்ட்டல் ஓபன் ஆச்சு, இப்பதான் அதோட பினான்சியலா டிக்ளேர் பண்ணோம். 2.05 crores இன் ஃபர்ஸ்ட் இயருங்க.
1: சூப்பர், அமேசிங்,
0: தேங்க் யூ,
1: வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் ஒரு 3-5 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: நான் 5 வருஷத்தோட டார்கெட் ஆக்சுவலி வைக்கல. நாங்கள் வந்துட்டு 2035 டார்கெட் வந்துட்டு 100 CR பிளான் பண்ணியிருக்கோம். 100 CR ரொம்ப மினிமல், நாங்கள் இப்போ சொல்றதுல ரொம்ப மினிமல். 100 CR மினிமம் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம்.
1: ஓகே ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஓப்பனிங் வீடியோ பண்ணி போடுற மாதிரி அன்பாக்சிங், அதை பற்றி சொல்லுங்க.
0: அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு ஆன்லைனில் இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஆர்டர் போட்டாங்கன்னா குழந்தை ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும், எப்படாவது பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி. குழந்தைங்கள பெரியவங்களும் அது பிரிக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஆனால் இந்த அன்பாக்சிங் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு என்னோட கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறேன், அன்பாக்சிங் அப்படிங்கிறதுல உள்ளே இருக்கிற கவர், அந்த மேல் இருக்கிற கவர் ஆகட்டும், இங்கிருந்து போகிறதாகட்டும், கஸ்டமருக்கு போய் பொருள் நல்லபடியாக சேர்ந்தா போதுங்கிறதுலேயே எங்களுக்கு பெரிய பெருமூச்சு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ப்ராடக்டோட பேக்கிங்க்கு எஸ்பெஷலி நான் பெருசு

0: நாங்கள் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, எங்களோட பிராண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராடக்டோட குவாலிட்டிக்கு, ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், பேக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. பேக்கிங் எப்படி இருந்தாலும் குப்பைக்கு போகிறது தான். அதனால ஆனால் அன்பாக்சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். நம்ம ஒரு எந்த செக்மெண்ட்டில் நம்ம வியாபாரம் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரே ஒரு கர்ச்சி விற்கிறீங்கன்னா அதோட பாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். கொடுக்கும்போது கையில் அப்படியே நீட்டாக அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கம்மியாக இருக்கும்போது நம்ம அவ்வளோக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து இந்த 1 ஹவரில் அப்படியே டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்வாக இதை கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: லிசனர்ஸ்க்கு இப்போ இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பிளைண்டாக சோஷியல் மீடியா பார்த்து இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு யாராவது சொன்னாலோ, இல்லை யூடியூப் வீடியோவில் இந்த மிஷினரி வாங்கி போட்டால் எனக்கு 1 மாதத்தில் எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் வருமானம் வரும்னு நல்லா சொல்கிறவங்க, இதெல்லாம் வந்துட்டு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் ரியாலிட்டியில் நீங்கள் இறங்கி பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
1: ஓகே, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நீங்கள் சொன்னது. உங்களோட பிஸி ஷெட்யூலில் இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சுபின்.
0: ரொம்ப நன்றி. எனக்கு என்ன என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்ட உங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நேரம் 5:58. இன்னைக்கு இளம் தொழில் முனைவோர் சுபின் அவங்க கூட தான் சித்திரை செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில நம்ம பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சித்திரை செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேர்களே.

0: நேரம் 6:05. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.
2: தர்மம் எங்கே வாழ்கிறது என்று யாராவது கேட்டால், கர்நாடகத்தின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தர்மஸ்தலாவை சுட்டிக்காட்டலாம். இது வெறும் திருக்கோயில் அல்ல. பக்தி, தர்மம், தானம், மனிதநேயம், சமய நல்லிணக்கம் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் அற்புதமான புண்ணியத்தலம். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலம் தர்மத்தின் இருப்பிடம் என்ற பொருளை கொண்ட தர்மஸ்தலா என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் இன்று வரை தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்து வருகிறது. ஆம், தர்மஸ்தலா எங்கே உள்ளது? கர்நாடக மாநிலத்தில் உள்ள கட்டீல் என்னும் ஊரில் இருந்து பேல்தங்காடி, உஜ்ரே ஆகிய தலங்களின் வழியாக தர்மஸ்தலாவை அடையலாம். இக்கோவிலின் உள்ளே நுழையும் முன் நம்முள் ஒரு கேள்வி எழுகிறது. இது சிவன் கோவிலா, ஜைன தலமா, அல்லது வைணவ கோவிலா? இம்மூன்றும் இணைந்ததுதான் என்றால் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். வெளியில் இருந்தபடி திருக்கோவிலை பார்க்கிறோம். கோவிலின் கட்டிட அமைப்பு தென்னிந்திய திராவிட பாணியிலும் இல்லை, கிழக்கே உள்ள ஒரிசா கோவில்கள் போன்ற நாகரா பாணியிலும் இல்லை, கர்நாடக கடற்கரை பகுதி மற்றும் கேரள கோவிலின் அமைப்பின் பாணியில் உள்ளது என்பதை உணர முடிகிறது. இவ்வாலயத்தின் முகப்பு தோற்றம் ஒரு மடாலயம் போன்ற தோற்றத்தை தருகிறது. மழை அதிகமாக பெய்யும் பகுதி என்பதால் சாய்வான கூரை அமைப்பு கோவிலின் முக்கிய அம்சமாக உள்ளது. மரத்தால் உருவாக்கப்பட்ட கூரையின் மீது செம்பு தகடுகள்

பயன்படுத்தப்பட்டிருப்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, கோவிலை பாதுகாக்கும் அறிவியல் தொழில்நுட்பமும் கூட உள்ளது. சரி, கோவிலின் உள்ளே நுழைவோமா? வெளிப்பிரகாரத்தில் சுப்பிரமணியரின் சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது. நகரத்தை சுற்றி கொண்டு உள் பிரகாரத்திற்கு செல்லும் வழியில் கிழக்கு வாயில் அமைந்துள்ளது. இதன் வழியாக சென்றால் உட்பிரகாரத்தை அடைந்திடலாம். உட்பிரகாரத்தின் தென்கிழக்கு கோடியில் தர்ம தேவதைகளின் பிரதிநிதியான ஸ்ரீ அன்னப்ப தேவர் சன்னதி மேற்கு நோக்கியபடி அமைந்துள்ளது. இச்சன்னதிக்கு நேரெதிரே அம்பாள் பிரம்மசக்தியின் சன்னதி அமைந்துள்ளது. உட்பிரகாரத்தினுள் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமியினுடைய கருவறை மண்டபம் உள்ளது. வாருங்கள், இறைவனை தரிசிப்போம். கருவறை மண்டபத்தில் பெரிய லிங்க உரு கொண்டு கிழக்கு நோக்கியவாறு எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி. அவருக்கே உரிய சிறப்பான

வாருங்கள், இறைவனை தரிசிப்போம். கருவறை மண்டபத்தில் பெரிய லிங்க உரு கொண்டு கிழக்கு நோக்கியவாறு எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி. அவருக்கே உரிய சிறப்பான அலங்காரத்தோடு சிவபெருமானை பார்க்கும்போது நமக்கு சிலிர்க்கிறது. அவருக்கு பின்புறம் பெரிய அளவிலான தங்கப்பிரபை பளபளப்புடன் அழகு சேர்க்கிறது. மேலே அடுக்கடுக்காக உள்ள தங்க குடையோடும் இருபுறமும் உள்ள உற்சவ மூர்த்திகளோடும் ஸ்ரீ மஞ்சுநாதரின் திவ்ய தரிசனம் நம்மை நெக்குருக வைக்கிறது. சிவபெருமானாகிய மஞ்சுநாத சுவாமி, இது சைவ திருக்கோயில் என்பது யாவரும் அறிந்ததே. ஆனால் மத்வ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த அர்ச்சகர்கள் தான் பூஜை செய்கிறார்கள். இதுவே இந்த தலத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். கோவிலின் நிர்வாக பொறுப்பு ஜைன மரபை சார்ந்த ஹெக்டே குடும்பத்தினரிடம் உள்ளது. சுவாமி சன்னதிக்கு வடக்கே தர்ம தேவதைகளின் சன்னதி அமைந்துள்ளது. காளராகு, காளர்காயி, குமாரசுவாமி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மையத்தில் கன்னியாகுமரியின் உற்சவ மூர்த்திக்கான சன்னதியும் அமைந்துள்ளது. தர்மஸ்தலாவின் வரலாற்றிலும் ஒரு அழகான ஆன்மீக கதை இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி குடுமா என்று அழைக்கப்பட்டது. அங்கு பீர்மண்ணா பெர்கடே என்ற ஜைன தலைவர் வாழ்ந்து வந்தார். அவர் விருந்தோம்பலிலும் தர்மத்திலும் தானத்திலும் சிறந்து விளங்கியவர். ஒருநாள் தர்ம தெய்வங்கள் மனித உருவில் அவரது இல்லத்திற்கு வந்ததாக புராணம் கூறுகிறது. பெர்கடே அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்புடன் அவர்களை வரவேற்கிறார். அவருடைய விருந்தோம்பலிலும் தர்ம உணர்விலும் மகிழ்ந்த அந்த தெய்வங்கள் அந்த இடத்தில் தர்மத்தை நிலைநாட்டுமாறு அவரிடம் கூறியதாக தெரிகிறது. பின்னர் அங்கு தர்ம தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக அங்கு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. அப்போது ஸ்ரீ அன்னப்ப சுவாமி மூலம் கதிரியில் இருந்து மஞ்சுநாதரின் திருவுருவம் கொண்டு வரப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. பின்னர் மஞ்சுநாதேஸ்வரர் கோவில் உருவானதாம். இவ்வாறு ஒரு ஜைன குடும்பத்தின் தர்ம உணர்வில் தொடங்கிய ஒரு புனித பயணம் சிவபெருமானின் திருத்தலமாகவும் அனைத்து சமயங்களையும் அரவணைக்கும் ஆன்மீக மையமாகவும் வளர்ந்தது. தர்மம் என்றால் என்ன? பலருக்கு தர்மம் என்றால் சடங்குகள், பூஜைகள், விரதங்கள் என்று தோன்றலாம். ஆனால் தர்மஸ்தலா சொல்லும் தர்மத்தின் பொருள் இன்னும் ஆழமானது. பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது தர்மம், நோயுற்றவனுக்கு மருத்துவ உதவி செய்வது தர்மம், கல்வி அறிவில்லாதவனுக்கு கல்வி வழங்குவது தர்மம், பயப்படுகிறவனுக்கு பாதுகாப்பு அளிப்பது தர்மம். தர்மஸ்தலாவின் பாரம்பரியத்தில் இவை நான்கு முக்கியமான தானங்களாக கருதப்படுகின்றன. அன்னதானம், ஔஷத தானம், வித்யாதானம், அபயதானம். அதனால்தான் தர்மஸ்தலாவில் கோவில் வழிபாடு மட்டும் முக்கியமல்ல, மனிதனுக்கு செய்யப்படும் சேவையும் இறை வழிபாட்டின் ஒரு அங்கமாகவே கருதப்படுகிறது. இந்த தர்ம தேவதைகளின் சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ளது சந்திரநாத சுவாமி பசதி தர்மஸ்தலாவின் ஜெயின மரபை எடுத்து காட்டுகிறது. தென்னிந்தியாவின் முக்கிய திகம்பர ஜெயின தலங்களில் ஒன்றாக கருதப்படும் பழமையான தலம் இது. கோவிலின் சுற்றுப்புறத்தில் உள்ள இடுக்குகளிலும் பிறைகளிலும் காணிக்கையாக நம்பிக்கையோடு காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் வைக்கின்றனர் பக்தர்கள். இது பன்னெடுங்காலமாக நடந்து வரும் ஒரு ஆச்சரியமான விஷயம். பக்தர்கள் வைக்கும் அந்த காசுகளை யாரும் தொடுவதே இல்லை. கோவிலில் உள்ள அனைத்தும் ஸ்ரீ மஞ்சுநாதருக்கே சொந்தம் என்பதில் உறுதியாக உள்ளனர். கோவிலை சேர்ந்தோர் இவை அனைத்தையும் சேகரித்து உண்டியலில் சேர்க்கின்றனர். இவ்விஷயங்கள் புதிதாக திருக்கோயிலுக்கு செல்லும் நம்மை ஆச்சரியப்படத்தான் வைக்கிறது. ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி ஆலயத்திற்கு எதிரில் ஓர் அழகான நந்தவனம் உள்ளது. நந்தவனத்தில் அருகில் உள்ள குளத்து நீரினை சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய எடுத்து செல்கின்றனர். இத்தலத்திற்கு வடக்கே நேத்ராவதி நதி சலசலத்து ஓடுகிறது. இத்தலத்தின் பெருமையே அன்னதான சத்திரங்கள் தான். கோயிலின் சார்பாக வருடக்கணக்கில் விடாது அன்னதானம் நடைபெற்று வருகிறது. பக்தர்களுக்கு சாதி, மதம், செல்வம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்படுவது இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. ஒரு வகையில் பார்த்தால் சமையலறையும் இங்கு ஒரு சன்னதிதான். ஏனென்றால் அங்கே சமைக்கப்படும் உணவு வயிற்றை மட்டும் நிரப்புவதில்லை,
மனிதன் மனிதனுக்காக இருக்க வேண்டும் என்ற

தர்ம சிந்தனையையும் ஊட்டுகிறது. இவ்விடம் பக்தர்கள் தங்கும் விடுதியில் வசூலிக்கப்பட்ட முன்பணமும் கட்டணமும் விடுதியை காலி செய்யும் பொழுது முழுவதும் திருப்பி தரப்படுகிறது. உணவு தங்குமிடம் இத்தலத்தில் அனைவருக்கும் இலவசம். நான் 10 வருடத்திற்கு ஒரு முறை இக்கோவிலுக்கு வருகிறேன். இக்கோவிலில் எந்த மாற்றமும் இல்லை. பக்தர்கள் கூட்டம்தான் நாளுக்கு நாள் மிக அதிகமாகி கொண்டே போகிறது. தர்மஸ்தலாவின் திருக்கோவிலை சிறப்பாக நிர்வாகம் செய்வோர் வீரேந்திர ஹெக்டே குடும்பத்தார். பாரம்பரியமாக மஞ்சுநாத சுவாமியின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே சமயம், சமூகம், கலாச்சாரம், நீதி ஆகியவற்றிற்கான பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தில் இருந்து கொண்டே பிறருக்கு பயனுள்ளதாக வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். இத்தலத்திற்கு வருவோர் தவறாமல் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் உள்ளது. 39 அடி உயரமுள்ள பகவான் பாகுபலியின் சிலை. ரத்னகிரி மலையில் கம்பீரமாக நிற்கும் இந்த ஒரே கல்லால் ஆன சிலை துறவு, சுய கட்டுப்பாடு, அகந்தையை வெல்வது ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. ஒரே புனித தலத்தில் சிவபெருமானும் ஜைன தீர்த்தங்கரும் அந்த ஊருக்கான தர்ம தெய்வங்களும் சிவனுக்கு பூஜை செய்வும் மத்வ வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் என்று சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த தர்மஸ்தலா திகழ்கிறது. தர்மம் செழித்திடும் இத்தலத்திற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லியாடி வீடு என்ற இல்லம் அமைந்துள்ளது. இத்தலம் அமைய காரணமாய் அமைந்தது இந்த இல்லம்தான் என்கின்றனர். ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி சன்னிதானிக்கே என்று ஏதாவது தீராத கஷ்டம் வரும்போது மக்கள் சுவாமியிடமே புகார் கொடுக்கிறார்கள். சுவாமியின் பிரதிநிதியாய் சன்னதிக்கு நேரெதிரே அமைந்துள்ள பீடம் ஒன்றில் அமர்ந்து வழக்கினை விசாரித்து சம்பந்தப்பட்ட இருவரையும் அழைத்து சமரசம் செய்து வைக்கிறார்கள். அப்படி இயலாத நிலையில் தர்ம நியாயப்படி தம் தீர்ப்பினையும் அவர் வழங்குவதாக கூறப்படுகிறது. தர்மஸ்தலாவின் எல்லைக்குள் வாழும் மக்கள் மனசாட்சிக்கு பயந்து தர்மத்தை கடைபிடித்தே வாழ்கின்றனர்.

0: சிவம்.
1: நேத்ராவதி நதியின் ஓசையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையும் குளுமையும் கோயில் மணியின் நாதமும் ஸ்ரீ மஞ்சுநாதரின் சந்நிதியில் இருந்து எழும் பக்தி உணர்வும் இவை அனைத்தும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான். தர்மம் இருக்கும் இடத்தில்தான் தெய்வம் இருக்கும். அதனால் தர்மஸ்தலா ஒரு புண்ணியத்தலம் மட்டுமல்ல, இது வாழ்க்கைக்கான பாடம். தர்மம் செழித்தால் பூமி செழிக்கும் என்ற உயர்ந்த கருத்தை கற்றுத் தெளிகிறோம். ஓம் நமச்சிவாய.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம், வழங்கினார் சௌம்யா.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. இன்னைக்கு வெதர் எங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமாக 36 டிகிரியும், குறைந்தபட்சமாக 25 டிகிரியும், நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ்னு பதிவாகும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க.

அச்சாணி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இனி கோயம்புத்தூர்ல டிராபிக் எங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மரக்கடை, லிங்கப்பாச்சட்டி ஸ்ட்ரீட், ஒப்பனைக்கார ஸ்ட்ரீட், அவினாசி ரோடு, ரவுண்டானா, அவினாசி ரோடு, இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா டிராபிக் இருக்கு. ராமநாதபுரம், கிராஸ்கட் ரோடு, மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, துடியலூர், உக்கடம், காந்திபுரம், போத்தனூர், இங்கெல்லாம் மைல்டான டிராபிக் இருக்கு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்க டிராவலா பிளான் பண்ணிக்கோங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அத்தனை பேரையும் நேரில் பார்த்து பேசிட்டேன். இங்க வந்து ரிஸ்கா வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட் எல்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் ஜி அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேருவோம். சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. சோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரையும் நேரில் பார்த்தவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம்.
0: முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறையத் தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார்.

0: இதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தனி இடஒதுக்கீடு வழங்கவும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும், மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில்

இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குணான் பரத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம் நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஒபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 6:41. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி நாம கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ கடையில வந்து என் கூட டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆர்ஜே மனோன்மணி. கூட யார் வந்திருக்காங்க
1: அப்படின்னா,
0: ஓகே, இன்னைக்கு நம்ம டீ கடையில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறது சரியா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண போறாங்க. சோ அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா,
1: கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி பிஸியா இருக்கு இந்த நம்பர் அப்படின்னா 2317046 இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். ரெண்டு லைனுமே பிஸியா இருக்கு, கால் பண்றதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். மறக்காம நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் டைப் பண்ணிட்டு உங்க பேரையும் ஊரையும் மறக்காம டைப் பண்ணி அனுப்பிடுங்க.
0: கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்து இனிப்புல வந்துட்டாங்க. யார் எங்க இருந்து பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாய் மடம்பு கிராமத்துல இருந்து ரத்தம் பேசுறேன்.
0: ஓகேங்க, இன்னைக்கு நம்ம டீ கடையில டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: மனசுல உள்ளதெல்லாம் பேசலாமான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா?
0: ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அப்படி பேச முடியாது, எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் சொன்ன பிரச்சனை வந்து நேர்மறையான கருத்துக்கள் தான் சொல்லணும். எதுவான மனசுள்ளது பேசலாம், பட் நேர்மறையா கருத்தை பேசணும். எதிர்மறையா கருத்து பேச என்னன்னா எதிர்த்து சேர்ந்த கவனத்துக்கு பிடிக்காம போயிடும். யாருமே எதை விரும்புவாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு உயர்வா ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தித்தான் விரும்புவாங்க. அவருடைய அவங்க நம்ம மனசுக்குள்ள எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காது. யாரா இருந்தாலும் குடும்பத்துல ஒரு நல்லாலும் சரி, யாரானாலும்
0: கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க. அதாவது மனசுல நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: நல்ல விஷயங்களை வந்து சொல்லுங்க முகத்துக்கு நேரா அப்படிங்கிறாரு. அது ஒரு கெட்ட விஷயமா இருந்தா கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
0: ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ், மனசுல இருக்கிறதெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த மாதிரி
1: கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரிதான், மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டைல பேசிட்டோம்னா சில நேரங்கள் பல நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டா பேசலாம்.
0: கண்டிப்பா நம்ம வந்து மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அது ஆப்போசிட்ல எடுத்துக்கிறவங்க

0: மாதிரி எடுத்துப்பாங்க
1: நமக்கு தெரியாது.
0: ஆமா, நம்ம வந்து சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம நிம்மதியாயிருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல வாங்குறவங்க வந்து அது அவங்களோட மனசுல வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஓகே காலஸ் வந்து நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
2: திரும்பவும் சொல்றேன், கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டு 2316312 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வந்து 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகோடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கறத பத்தி பேச இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு காலர் வந்துட்டாங்க, யார் எங்க இருந்துன்னு பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் மருதமான தாயின் மொழி சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, அவங்களோட லைன் கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புது நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க காலையிலயும் பேசியிருப்பீங்க, நேத்தும் பேசியிருப்பீங்க, நிறைய நேயர்கள் வந்து லைன் நம்மளுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்,
2: லைன்ல இல்லன்னு நினைக்கிறாங்க. ஓகே,
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சத்தியமங்கலம் தொட்டாம்புளை சிந்த கோயில பழனிசாமி பேசுறேங்கம்மா. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, இன்னைக்கு தான் லைனுக்கு வந்திருக்கேன்.
0: ஓகேங்க, டாபிக் தெரியும்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ஆமா, மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குங்கம்மா. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நாம சொல்றத கேப்பாங்களா அப்படிங்கற கொஞ்சம் யோசிப்பேம்மா.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
4: ஏன்னா அவங்க நாம சொல்ல வரும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம சொல்ல வந்தது ஒண்ணுமே இல்லாம போயிருங்க. குப்பில்லா பண்டம் குப்பையில இருக்கிற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானே மூஞ்சில் அடிச்ச மாதிரிங்கிற மாதிரி ஆயிருங்கம்மா. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அத சொல்லிருக்காங்கம்மா.
2: சார் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு,
0: மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு பேசணும்னு இருக்கு ஆனா நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
2: அந்த தயக்கம் ஒரு சில நேரத்துல கரெக்டான தோணுது. ஏன்னா மத்தவங்களையும் நம்ம வந்து மனசுல நினைச்சு நம்ம இப்படி சொல்லிட்டா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களையும் மனசுல நினைக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம்.
0: ஆமா, அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மேடம், நான் மதமலையில இருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம். என்னுடைய போன் கொஞ்சம் ஓட்டல வச்சிருக்காங்க மேடம், அதை எடுத்து விடுங்க மேடம்.
2: ஓகே, அடுத்த நேயர் வராங்களான்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு வந்து சரியா இல்லை. கண்டிப்பா நீங்க கால் பண்றவங்க வந்து சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க, அப்பதான் வந்து நீங்க பேசுறது நமக்கு கேட்கும். இந்த மாதிரி பாதியில கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களும் ஆசைப்பட்டு கால் பண்ணி பேச முடியாம போயிடுச்சு இல்லையா, அதனாலதான். ஓகேவா?
0: ஓகே, இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
0: ஓகே, வந்துட்டாங்க. யாருங்க இங்க இருந்து பேசுறீங்க?
3: பேசுறாங்க.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம், வணக்கம்,
6: வணக்கம்,
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜெகலட்சுமி.
0: ஓகேங்கம்மா, சொல்லுங்க, நீங்க எப்படி மனசுல வச்சு பேசுவீங்களா இல்ல ஃபில்டர் போட்டு பேசுவீங்களா, என்ன மாதிரி?
6: மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே பேசிடுறது எல்லா நேரங்கள்லயுமே நமக்கு சரியா இருக்காது. எந்த விதமான வடிகட்டியும் இல்லாம மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டுவது பல நேரங்கள்ல நமக்கு நன்மையை தருவதை விட எதிர்மறையான விளைவுகளை தான் தந்துடுது.
0: கண்டிப்பா.
6: ஆமா, நாம நல்ல நோக்கத்துலதான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறோம் அப்படின்னு பேசுவோம்.

0: ஆனா அத தவறான அர்த்தத்துல பார்த்து நம்ம தவறான ஒரு மனிதரா வந்து நினைச்சிருவாங்க. மனசுல பார்த்தத வந்து அப்படியே பேசுறதை விட எங்கு யாரிடம் எப்போது எப்படி பேசணுங்கிற அந்த விவேகத்துடன் நம்ம பேசுற பக்குவம் தான் மனித உறவுகளை ஆழமாகவும் அழகாகவும் வாழ வைக்கிறது.
1: ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சரியா இல்லை. அடுத்த நேயர் வந்து
1: வணக்கம்.
3: வணக்கம், அவனாசி.
1: ஓகேங்க, சொல்லுங்க.
3: மனசுல இருக்கிறத எல்லாமே சொல்லக்கூடாதுங்க. ஒன்னு ஆப்போசிட்டா மாறிடும். உண்மை பேசுனா ஆப்போசிட்டா பொய்யா மாறிடும். பொய்யா இருந்தா உண்மையா மாறிடுங்க.
2: அதனால
3: மனசிலிருந்து வெளிப்படையா பேசக்கூடாது.
1: ரொம்ப நன்றி.
3: நன்றி.
1: வணக்கம். ஓகே தமிழ், நிறைய நேயர்கள் வந்து நான் ஃபில்டர் போட்டு தான் பேசுவேன், மனசுல இருக்கிறது எல்லாம் பேசணும்னு நினைச்சாலும் வந்து என்னால பேச முடியாது, நம்மள வந்து தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து நேயர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம் ஒரு பாடலுக்கு.
2: ஓகே.

0: 6:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில டீ கடையில வந்து உட்காந்துருக்கோம். டீ கடையில என்ன டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்துதான் ஒரு நேயர். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், உடுமலையா இருக்கீங்க?
0: ஓகேங்க, சொல்லுங்க.
1: நான் இந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி நானும் லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோயம்புத்தூர் வந்திருந்தோம். அந்த இடத்துல நம்ம ஒரு அவர் தமாஸ் மாதிரியே ஒரு இதா பேசுறாருங்க. தமாஸ் மாதிரியே நம்ம லைஃப் பார்ட்னர் பேசுங்கட்டி, அந்த இடத்துல அவங்க வீட்டுல சொன்னாங்க நீங்க பேசுங்க. அப்படி நான் பில்டர் பண்ணி வச்சிருந்தேங்க, பில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த பில்டர்ல நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சுட்டு, ஆனா நான் பேசலீங்க.
0: சரிங்க, ஓகே. அப்ப வந்து இவங்க மனசுல இருக்கறத பேசல, ஃபில்டர் பண்ணி தான் பேசிருக்காங்க. ஓகே
1: ஓகே மேடம், தேங்க் யூ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, வாட்ஸ்அப்லயும் வந்து நிறைய நேர்கள் சொல்லிருக்காங்க, மனசுல இருக்கறத பேசுறது சரிதாங்க, ஆனா என்ன அப்படின்னா இடம் பொருள் பார்த்துதான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிரேம்நாத் பெரியநாயக்கம் பழையம் வந்து சொல்லிருக்காங்க. களத்துப்புதூர்ல இருந்து அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் வந்து சரியில்லைங்க, விரோதம் உருவாகிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம் வணக்கம், யார் வணக்கம்?
2: ஹலோ, வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
2: அதாவது வந்து மேடம், மனசுல இருக்கிறத வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னாக்க நம்ம அப்புறம் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம போயிடும். பர்சனல் விஷயத்தான் சொல்ல முடியாது, ஒரு சில பேச்சதான் நம்ம வந்து சொல்லலாம்னா, அது எப்படியாப்பட்ட நண்பர்களா இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகாரங்களா இருந்தாலும் சரி, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா கேட்டுட்டு அதை வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அது எதுக்கு நம்ம போய் சொல்லணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம், எந்த விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லணும். அந்த மாதிரி சொன்னோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நல்லா
0: ஓகேங்க, எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா
3: யாரும் இல்லை
0: வாட்ஸ்அப்ல வந்து. திருப்பூர்ல இருந்து பாலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனசுல இருக்கிற நல்ல கருத்துக்களை மனம் விட்டு பேசுறது நல்லது, எதையுமே பேசாம இருந்தா மனநோய் கூட வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா வணக்கம்
4: மேடம்,
0: அம்மா ரிப்பீட்டடா கால் பண்றீங்கம்மா, நிறைய நேயர்கள் வந்து பேசணும்னு வெயிட் பண்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ராமலிங்கம்
0: சொல்லுங்க.
5: மத்த விட்டு பேசுறது நல்லாங்க, ஆனா எல்லாத்துக்கூட பேசுறது இன்றைய சூழல் அது தப்பா போயிருக்கு மேடம். டீ கடையில பேசுறது டீ கடையில தான்
0: பேசுங்க,
5: அந்த மாதிரிங்க இடத்துல தப்பா போயிருந்தேன். மன விட்டு எப்பவுமே
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்,
0: சொல்லுங்க.
6: செஞ்சேரி மலை பச்சா கொண்டு போலயும் குயம் செல்வராஜ்.
0: ஓகேங்க, சொல்லுங்க
6: மேடம். எல்லாமே இருக்கு பேசிட்டு கூடாதுங்க, இதான் நம்ம என்ன தேவையோ அதத்தான் பேசணுங்க. நல்லா பேசி மாத்திக்கிறதுங்க.
0: அப்படிங்களா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குங்களா?
6: அப்புறமா தான் மன சங்கடம் ஆயிருங்கிறது இப்ப சொல்லி போட்டோம் அப்படின்னு இருக்குங்க.

0: என்ன தேவையோ அதைத்தான் பேசணும் நாம.
1: ஆமா
2: கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: மனசுல இருக்கிறதெல்லாம் பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம். ஓகே, மூக்கனூர்ல இருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரி பிரியா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனசுல இருக்கிறத சொல்றத சொல்லுங்க, எல்லாத்தையும் சொன்னா சண்டை தானங்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா வடுகபாளையம்ல இருந்து வி கே மனோகரன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பேச முடியாது, அது வந்து நமக்கு பலவீனமாவும் அடுத்தவங்களுக்கு பலமாவும் மாறிடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்
2: பாயிண்ட் சொல்றாங்க. எல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க.
1: கண்டிப்பா. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்ல விஷயங்கள் ஏதாவது வெளியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது நடக்காதுங்க, அதனால அளவா பேசி நிம்மதியா இருந்தாதான் அது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
2: யாரு எங்களை திட்டுறாங்களே பின்னாடி இருந்து யாரும்? ஓகே, உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, பேசுங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் சம்பந்தம் எதிராளிக்கு கஷ்டமாயிடும். அவங்களுக்கு நல்லதா எடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து அது வந்து பெரிய பிரச்சனை குடிச்சிடும், யதார்த்தமா சொல்ல போய் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அது சமஸ்கிருத ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு, யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் பிரச்சனை ஆகும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, யாகாவாராயிலும் நாகாக்க. அதனால இது என்னுடைய தாய்மார் அபிப்பிராயம். சரிமா, வாய்ப்புக்கு நன்றிமா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: மனசுல இருக்கிறத பேசி பல
1: யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே.
2: அவர் மனசுல இருக்கிறத பேசிட்டு இருக்காரு,
1: பேசிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுறீங்க?
5: நான் சுப்பிரமணிங்க.
1: ஓகேங்க.
5: ரிலேஷன் வீட்டுல போய் பேசி கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் ஆயிருக்கு. நம்ம மனசுல அவங்க ஏதாவது பசங்க தப்பு பண்ணாங்கன்னா, என்ன பிள்ளை வளர்த்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய பெரிய சங்கடங்கள்ல
2: முடிஞ்சிருக்கு.
5: பேசக்கூடாதுன்னு அதுக்கு பின்னாடி நான் புரிஞ்சுட்டேங்க, கொஞ்சம் ஒளியும் மறையும் வேணும், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு.
1: பிரச்சனை வந்தாதான் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வணக்கம், யார் பேசுறீங்க? அதாவது டீயை எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பேசுற பேச்சுக்களையும் வந்து ஃபில்டர் பண்ணி தான் பேசணும் போல, அப்பதான் வந்து சண்டையெல்லாம் வராம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
6: திருப்பூர்ல இருந்து புனிதா பேசுறேங்க.
1: ஓகேங்க, சொல்லுங்க.
6: அது வந்து மனசுல இருக்கிறத வெளிப்படையே யாருக்கிட்டையுமே பேசவே கூடாதுங்க. நல்ல விஷயம் நினைச்சு நம்ம குழந்தைங்க தானே சொல்லி நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசணும்னா அது கடைசியில நம்ம வந்து எப்படி சொல்றதுங்க, நம்ம சொந்தமே இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் ஒரு அளவுக்கு ஆயிடுங்க.
1: கண்டிப்பா
2: அருமையா சொன்னாங்க புனிதா. அடுத்த நேயர் வணக்கம்.
1: விஜயகுமார் வரதராஜபுரம்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம மனசுல இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வந்தே மாதரம். வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும், மாலை வணக்கம், ரக்ஷபந்தன் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
7: நான் தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. தேநீர் டீ கடையை டீயை வந்து நம்ம எப்படி வடிகட்டி குடிச்சா சுவையா இருக்குமோ, அது போல நம்ம கிட்ட இந்த வெளிவரும் வார்த்தைகளை வடிகட்டி பேசினா மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்மா.
2: ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து ஃபில்டர் பண்ணி பேசுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க.
1: கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தமிழ்?
2: நீங்க ஏதாவது வந்து இப்ப நிறைய இருக்கு, நான் எதை சொல்றது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா, அதுக்கப்புறம் நம்ம
1: கண்டிப்பா

0: 7:06 டீ கடை நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம். லைன்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ், உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நடந்து சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. இப்ப டக்குன்னு நீங்க கேட்டதுமே என்னன்னா, அந்த செலக்டிவா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்ல நமக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, யார் கிடைச்சாலும் ஏதாவது இன்னைக்கு நடந்துச்சு தெரியுமா, அப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஆனா திரும்ப அது நம்ம காதுக்கே வரும், உனக்கு இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லாம அதே மாதிரி செலக்டிவ் பீப்புள் கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அது வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன்.
0: ஆமா, கண்டிப்பா. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், சரி சொல்லிருவோம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ எப்படி என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு போனவோ, இன்ன வரைக்கும் என் கூட பேசவே இல்லை.
1: வந்துருவாங்க.
0: அடுத்த நேயர் பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: எங்கள் அன்பான சகோதரர்களுக்கு இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க.
2: கேரளா மாநிலம் கொழிஞ்சாம்பாறை ஷைசுதி.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
2: எல்லாத்திட்டு பார்த்துதான் பேசணும். ரொம்ப நம்பிக்கையானவங்களதான் எல்லா காரியங்களும் பேசலாம். நம்பிக்கை

0: அவங்கள்ட்ட பேசவே கூடாது, அது விபரீதமா வந்து முடியுது.
1: அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு நடந்தது?
0: ரொம்ப நடந்திருக்கு,
1: ரொம்ப நடந்திருக்கு. எல்லாம் அனுபவப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? கனியூர்ல இருந்து தர்மராஜ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பேசலாங்க ஆனா பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா வணக்கம், யார் பேசுறீங்க?
2: யாரும் இல்லை. ஓகே, வாட்ஸ்அப்ல யாராவது சொல்லிருக்காங்களா?
1: வாட்ஸ்அப்ல அவ்வளவுதான். இன்னொரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் அவினாஷ் வந்து பிரபு பேசுறேன் மேடம்.
1: ஓகேங்க, சொல்லுங்க.
3: எதுவா இருந்தாலும் சரி மேடம், பார்த்தா பேசுறேங்க. ஒண்ணுமே பேசாம நம்ம வாட்க்கு வேலை பார்த்துட்டே இருக்கோம்.
1: அவ்வளவுதான்,
3: நமக்கு தான் பிரச்சனைங்க மேடம்.
1: ஓகேங்க,
2: அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி அமைதியா இருங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கோவை பாப்பம்பட்டி எம்ஜிஆர்.

0: பேசத் தெரிஞ்சா பேசணும்,
1: இல்லாட்டி பிரச்சனை இல்லை.
0: ஓகே ஓகேங்க, அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி அமைதியா இருங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோவை பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர்ல இருந்து சேந்தலுங்க.
2: ஓகேங்க, நீங்க எப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிருவீங்களா இல்ல ஃபில்டர் போடுவீங்களா?
3: பேசலாங்களா?
2: கேக்குதுங்க, சொல்லுங்க.
0: சொல்லுங்க, பேசுங்க.
3: அதாவதுங்க, இப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த பேச்ச யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத முதல்ல அந்த வரைமுறையை தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நல்ல விஷயங்களை நல்ல நம்பிக்கையான நல்ல நண்பர்கள்ட்ட பேசணும், இல்லைன்னா நல்ல குடும்பத்தினருக்குள்ள ஒரு நல்ல நபர்கிட்ட பேசணும். ஒரு எல்லாமே அளவா பேசிக்கிட்டா நமக்கும் நல்லது அதுக்கும் நல்லதுங்க.
0: செட் யுவர் பவுண்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி, பவுண்டரி தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற.
2: யார்கிட்ட பேசினாலும் வந்து இடம் பொருள் ஏவல் பார்த்துதான் பேசணும், அது யாரு அப்படிங்கறத பார்த்துதான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்?
0: ஓகே, கால் பண்ணோம்னா 0422 கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இப்ப வந்துட்டாங்க ஒரு நேயர், பேசலாம்.
2: வணக்கம்.
0: ஓகே, வாட்ஸ்அப்பில் யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
2: வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய. அடுத்து மகாதேவன் வெள்ளலூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக பேசுகிறத வந்து ஃபில்டர் போட்டு தான் பேசணும், அப்போ தான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நிறைய நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா தமிழ்? நீங்க வந்து
0: நான் வந்து எல்லா இன்சிடென்ட்டையும் எடுத்து பேசினா நமக்கு இந்த ஷோவே பத்தாது.
2: கண்டிப்பா. குகன் சிந்து கோத்தகிரில இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மனசுல இருக்கிறத பேசக்கூடாது. பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட சொல்லலாம், மனைவி கணவன் கிட்ட சொல்லலாம், கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம். மத்த எந்த விஷயமா இருந்தாலும் வந்து மத்தவங்க யாரு அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துதான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம்.
2: வணக்கம், யார்
4: பேசுறீங்க?
0: நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி பேசுவீங்க?
4: காலத்துல நம்ம யாருகிட்ட எதுவும் பேசக்கூடாது, ஒன்றதை மட்டும் கேட்டுட்டு கம்முன்னு இருந்தேன்னா வாழ்க்கை கம்முன்னு
0: இருக்கிற இடம் அமைதியா இருக்கணும்
2: அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: ஓகே
2: ஓகே, நாளைக்கு நம்மளோட எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாளைக்கு 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி நம்ம வந்து கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். ஓகே தமிழ், இன்னைக்கு வந்து நம்ம டீ கடை நிகழ்ச்சியில மனசுல இருக்கிறதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் பேசணும், அப்பதான் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்
0: அப்படின்னு
2: சொன்னாங்க. ஏன்னா நம்ம யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணா பேசலாம், மனசுல இருக்கிறதெல்லாம் பேசலாம். சில பேர் வந்து ஒரு 90% வந்து ஓகே நம்ம எது கேட்டாலும் இவ கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சில பேர் வந்து எப்படின்னா வேணாம், இவ எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவா, இவ கூட நம்ம வந்து சகவாசமே வச்சுக்க கூடாதுப்பா அப்படின்னு அளவுக்கு கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, வேற காலஸ் அடுத்ததா
0: வாட்ஸ்அப்ல யாராவது சொல்லியிருக்காங்களா?
2: வாட்ஸ்அப்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க,
0: ஆல்ரெடி எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு காலர்ஸும் இல்ல, அதனால நம்ம இன்னைக்கு டீ கடையை வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம்.
2: கண்டிப்பா.
0: ஓகே, டீ கடை நிகழ்ச்சியில இருந்து சைன் ஆஃப் பண்றது
2: ஆர்ஜே மனோன்மணி,
0: ஆர்ஜே தமிழ், பை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலேக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயு துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு

துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 米不米什么的人。
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களினை கேட்கலாம். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதனை தவிர்க்கவும். காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூகல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கல் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டெசம் 500 கிலோ அல்லது மான்கோசெஃப் 1000 கிலோ என்றளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமணில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் நனைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவது

அதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்று நீரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், ஃபெரோஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகாடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. வணக்கம் நேயர்களே. அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் அவங்க நிறுவனம் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்களையும் அவகாடோ ஃப்ரூட்டோட நன்மைகளையும் அவகாடோ ஃப்ரூட் நம்ம சாகுபடி பண்றதுனால ஏற்படுற பொருளாதார வளர்ச்சியையும் குறித்து உரை வழங்கிய போது,
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்வில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள், அங்கே என்னென்ன தொழில்நுட்பங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோங்க, அதை பற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு. இது என்னுடைய 5வது கூட்டம். தாராபுரத்தில், சேலத்தில், நாகர்கோயில், ஹொசூர் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கூர்லேயே, நானும் திருச்சியை சேர்ந்தவன், அதனால் எங்கூர்லேயே வந்து இந்த நிகழ்ச்சி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கூக்குறதுக்கு முதற்கன் என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாருமே பேசுனது வந்து அங்ககத்தன்மை பற்றி தான் ஆரம்பித்தாங்க. அங்ககத்தன்மை வேணும், அங்ககத்தன்மை வேணுங்கிறத மூணு பேர் பதிவிட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அங்ககத்தன்மையினால் ஐநா விருது கொடுத்துச்சின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய தலைப்பு என்னென்னா, அங்ககத்தன்மை கொடுக்கறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது அங்ககத்தன்மைக்கு. தமிழது அங்ககத்தன்மை, தமிழ் நல்ல ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அங்கம் அப்படின்னா உடலில் ஒரு உறுப்பு. ஸோ மண்ணில் அங்ககத்தன்மை குறைஞ்சிருந்தாலும் அது வளமில்லாத மண், அதுதான் அறிகுறி. அதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பித்து 50-60 வருஷம் ஆயிடுச்சு. 300க்கு மேற்பட்ட தொழில்நுட்பங்கள். அந்த தொழில்நுட்பங்களில் இன்றைக்கி பழங்கள் ரிலேட்டடாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குங்கிறத மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ போன தடவை இந்த ப்ரோக்ராம் நடந்தது நான் ஹொசூரில், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, நம்ம சத்குரு வந்திருந்தாங்க. இந்தோட பாதிப்பாக என்னன்னு தெரியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜூன் 1 தேதியிலேருந்து ஜூன் 30 தேதி வரையிலும்

ஒரு நிகழ்வு ஏற்பாடுப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேரு கேத் பச்சாவோ அபியான், அதாவது மண்ணை வந்து பாதுகாக்கணும், பூமி வளங்களை வந்து சேவ் த ஃபார்ம்லேண்ட் கம்பைன் அப்படின்னு ஒரு கம்பைன். எல்லா சயின்டிஸ்ட்டும் டெய்லி ஒரு 5 வில்லேஜுக்காவது போய் ஒரு 150 ஃபார்மர்ஸ்க்காவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, மண்ணோட வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மண் வளத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்குங்கிறத போய் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை நான் அதையும் சேர்த்து பயன்படுத்துகிறதுக்கு விருப்பப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் எங்களுடைய முதல் தொழில்நுட்பம், மண்ணோட அங்கத்தன்மை. இயற்கையிலேயே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம சித்த விவசாயிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சித்த ஃபார்மால்சியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, பட் நாங்கள் எதுக்கு இந்த தொழில்நுட்பம் சொல்றோம், ஏன்னா இந்த மேஜிக் பீன் அப்படிங்கிறது வந்து வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நேம் வந்து முக்குணா, தமிழில் இதுக்கு பேர் பூனைக்காளி. இதுதான் தொழில்நுட்பம். இப்போ நம்ம சார் சொன்னார் இல்லைங்களா, அவங்க சொன்னது எல்லாமே இப்படி, இதுதான் மெயின் கான்செப்ட். மண்ணோட நேரடியான சூரிய ஒளி உள்ளார வரக்கூடாது, அதை தடுக்கணும். இதுதான் இது பண்ணுறோட முதல் வேலை. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, இது ஸ்ப்ரெட் ஆயிரும். இது போட்டிட்டீங்கன்னா இதுதான் தொழில்நுட்பம். இதுக்கு பேர் அர்கா சூப்பரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதை மேஜிக் ஃபேன் ஃபார் சா, இது வந்து ஆக்சுவல் மெடிசனல் பிளான்ட். மெடிசனல் பிளான்னா எல்டோப்பா அப்படிங்கிற ஒரு மருந்து இதுலேருந்து எடுக்கிறாங்க பார்க்கின்சன் டிசீஸ்க்கு. ஸோ இது ஒரு மருத்துவ செடி. மருத்துவ செடியை தான் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு இந்த கேத் பச்சாவ் அபியானுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம், எல்லாரும் நிறைய பேர்த்துக்கு இயற்கையில் இந்த அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றி வளர்ச்சி தான் பேச முடியுமா, டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் வர முடியாது. ஸோ இது வந்து ஒரு கிலோ போடுறது வந்து ஒரு டன் தொழில் போடுறதுக்கு ஈக்குவல். ஒரு கிலோ விதை வந்து 150 ரூபா தான். இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது அந்த செய்தியோட பேர், சயின்டிஃபிக் நேம். முதல்ல இதோட வேலையே ஸ்ப்ரெட் ஆயிரும், மண்ணை ஃபுல்லு கவர் பண்ணது, ஒரு மல்ச். மல்ச் பண்ணுறதுனால இதை மீறி வேற ஒரு களைகள் வளர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தென்னை மரத்தில் போட்டுறது தான், பொள்ளாச்சேரியாவில் போட்டது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அவங்க சொன்ன மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் 70% நைட்ரஜன் இருக்கு. நம்ம தேவையில்லாத கெமிக்கல் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தாவரங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணோம்னாவே அந்த தலைச்சத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும், முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த ரூட்டு, வேரில் இருக்கிற சுரக்கிற திரவம் பார்த்தது நூற்புழுன்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த நூற்புழுவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, எல்லா மருந்தும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இயற்கையாகவே அந்த நூற்புழுவை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த மாதிரி நூற்புழுவை கட்டுப்படுத்திடலாம். மூணாவது சொன்னது தான் ஆர்கானிக் மேட்டர், அதுதான் அங்கத்தன்மை. ஆர்கானிக் கார்பனுக்கு தமிழில் பேர் அங்கத்தன்மை. இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுடைய மண் பரிசோதனை, ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மண் பரிசோதனை பண்ணி அதை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட். அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அங்ககத்தன்மை எவ்வளோ பர்சன்டேஜ், அங்கக பர்சன்டேஜ் அவர் சொன்னாங்களே, ஐநா வந்து 1.5% அவர் அங்ககத்தன்மை அதிகப்படுத்துனதுக்காக தான் அதுக்கு விருது கொடுத்தாங்க. அப்போ அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாயில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1% நம்ம கொண்டு வரணும். அங்ககத்தன்மை மண் மட்டும் முக்கியம் இல்லை, அங்ககத்தன்மை மனுஷங்களுக்கும் முக்கியம், மரத்துங்களுக்கும் முக்கியம், எல்லாத்துக்குமே அதுதான் பேசிக். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் உயிர் வாழ தேவையானது ஆக்சிஜன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உடம்புங்கிற கார்பன் அங்ககம் இருந்தால் தான் அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி வெளியே விடும். அதே மாதிரி தான் மண்ணிலையும் அந்த அங்ககத்தன்மை இருக்கும்போது தான் நீங்கள் கொடுக்குற மற்ற சத்துக்கள் அதை எடுத்து கிரகிச்சு செடிக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு தொழில்நுட்பம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதத்தில் அந்த பயிர் வந்து விளைஞ்சு அந்த மண்ணுக்கு உரமாகி திரும்ப வந்து அந்த விதையும் நமக்கு கிடச்சிரும். விதையை வந்து நம்ம பொறுக்கி கொடுத்துக்கலாம். நானும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சொல்லியிருக்கேன், இந்த விதையை நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கே திருப்பி கொடுங்க, நாங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்ட்டு. யாரும் எந்த ஒரு விவசாயம் இதுவரைக்கும் எங்களுக்கு திருப்பி கொடுத்ததே இல்லை. ஏன்னா திரும்ப அதை விட அதிகமான ரேட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால, சித்த வைத்தியத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணுறதுனால வெளியே தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட அந்த சீடு வில்லேஜ் கான்செப்ட்னு வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள்கிட்ட இந்த விதையை வாங்கி பயிர் பண்ணிவிட்டு உங்கள் மண் வளத்தை பதுக்கிட்டு அந்த விதையை நீங்கள் கொடுங்க, இல்லை பக்கத்து விவசாயிகள் கொடுங்க. இது ஒன்றாவது தொழில்நுட்பம். அடுத்த தொழில்நுட்பம் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு, இப்போ மண்ணில் இப்போ எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற 5000 பேர்த்துக்கிட்டையுமே மொபைல் இருக்கும். இந்த 5000 பேர்த்தோட மொபைலு இன்றைக்கி நெட்ஒர்க் 1 மாதம் இல்லை, இல்லை 1 நாள் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மொபைல் யாரும் வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் இருக்கணும்னா நெட்ஒர்க் இருக்கணும். இதே கான்செப்ட் தான் மண்ணிலையும். மண்ணில் அந்த அங்ககங்கிறது ஒரு மொபைல் மாதிரி. இந்த நுண்ணுயிர்கள் அர்கா மைக்ரோபியல் கன்சார்சியாங்கிறது, அர்காங்கிறது எங்களுடைய பிராண்ட், மைக்ரோபியல் கன்சார்சியாங்கிறது மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்களின் கலவை. 3 நுண்ணுயிர்களை அதை வந்து கலவையாக சேர்த்து ஒரு தொழில்நுட்பத்தை வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் தான் நெட்ஒர்க். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இயற்கை வேளாண்மையில் கிளீன் கல்டிவேஷன் வேணாம், கிரீன் கல்டிவேஷன்.

கிரீனா இருந்துச்சுன்னா தான் நுண்ணுயிர்கள் உயிரோட இருக்கும். நுண்ணுயிர்கள் நிறைய இருந்துச்சுன்னா தான் மண்ணில் நெட்வொர்க் இருக்கும். மண்ணில் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சத்தை அதுவே கிரகிச்சுக்கும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த தொழில்நுட்பம் தான் அர்க்கா மைக்ரோபியல் கன்சார்சியா. இந்த தொழில்நுட்பத்தில் இதுலேயும் அஞ்சு பயன்கள் இருக்குது. இதில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் போட்டிருக்கோம். ரெண்டாவது பாஸ்பரஸ் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், ஸ்பொட்டாஸ் சாலிபுலைசிங் பாக்டீரியா. ஸோ இந்த மூணு முன்னூறு சத்துக்களுக்கு தேவையான பாக்டீரியா இயற்கையாகவே இருக்குது. அதை வந்து தொழில்நுட்பமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜியாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரெண்டாவது டெக்னாலஜி. ஸோ இதுதான் இந்த மண் வளத்துக்காக ஐஏஎச்ஆர்லேருந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ரிலீஸ் பண்ண ரெண்டு தொழில்நுட்பங்கள் மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ மண்ணோட வளத்தை பாதுகாத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிளான்ட். இப்போ பிளான்ட்டுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பழங்கள் சாகுபடி பண்ணுறீங்களா, காய்கறிகள் சாகுபடி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கொஸ்டினுக்கே நம்ம போகல. அதுக்கு வந்து திரும்பவும் ஐஏஎச்ஆர்லேருந்து சில தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து எதுவுமே கெமிக்கல் கிடையாது, இது வந்து காப்புரிமை பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு, பேட்டன்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு உப்பு தான். இந்த உப்பு இதில் வந்து திரிசக்தி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் நம்ம முக்கியமாக எல்லா விவசாயிகள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டால் மூணு ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. பூச்சினால் வர்றது, நோயினால் வளர்றது, பற்றாக்குறை. இந்த மூணு ப்ராப்ளம் தான். இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் வர என்ன சொல்யூஷன், என்ன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிளாக தான், இயற்கை முறை பேசிக்காகவே கெமிக்கல் இல்லாதவே அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம், பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி. அதுவும் பெங்களூரில் எங்கள் மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்செக்ட் ரிசோர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையில் எந்த ஒரு பூச்சிக்கும் எப்போ ஒரு பூச்சியெல்லாம் இருக்கோ அந்த பூச்சிக்கு நேச்சுரலாகவே அதை கொள்றதுக்கு இன்னொரு இயற்கை ஃபங்கஸோ பாக்டீரியாவோ அதை மாதிரி இருக்குது. நம்ம வந்து பூச்சி தேவையில்லைன்னா அந்த மாதிரி நிறுவனங்களையோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் தான் அனுப்பணும் போதிலே, நீங்கள் அதுக்கு பதிலாக போய் பூச்சி மருந்து கடையை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பூச்சி கொல்லி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க அதுதான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற சயின்டிஸ்டாக சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா இயற்கையாக கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது அதுக்கு தேவையான ஃபங்கஸ் பாக்டீரியா வைரஸ் மூணு வராததுக்கு உப்பு தான். நம்ம ஊர்லேயே ஃபங்கஸ் வராத இருக்கிறதா தான் ஊறுகாயில் உப்பு போட்டு வைக்கிறோம், சேம் அதே கான்செப்ட். அதே மாதிரி கொரோனாவுக்கு வராத இருக்கிறது கூட நம்ம சானிடைசர் சால்ட்டு தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி செடியிலையும் ஃபங்கஸ் பாக்டீரியா வராத இருக்கிறதுக்காக சானிடைசர் சால்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சால்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கிராம் பர் லிட்டர். அதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாவே பூஞ்சானம் பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நோய்களும் வராத காடுபடுத்தலாம். பூச்சி வராத இருக்கிறதுக்கு அந்த நெய்ம் சோப் பொங்கமே சோப்புங்கிற ரெண்டு தொழில்நுட்பம். அப்புறம் நிறைய நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுங்கன்னா நுண்ணூட்டு சத்துக்கள் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம சொன்ன அந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் தான் நிறைய மனுஷர் கொடுக்குறோம். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் கிளைமேட்னால வர்றது. இப்போ அவர் சொன்னார் போனீங்கன்னா எல் நயனோ திடீர்னு காலநிலை மாற்றம், அந்த மாதிரி காலநிலை மாற்றங்களை நம்ம மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இயற்கையாக பேசிக்காக அதோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறது. அதனால தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பயோஸ்டிமுலண்ட், அதாவது இயற்கை தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறுகளே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை வந்து நம்ம செடியே வந்து மேனேஜ் பண்ணும். அதுக்கு வந்து சத்து கொடுக்க போதெல்லாம் அதோ அந்தோட கெப்பாசிட்டி டாலரேட் பண்ணுறதுக்கான, ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்கள். இதுதான் எங்களுடைய தொழில்நுட்பங்கள் மண் வளத்துக்கும் செடியை வந்து எப்படி ஒரு நோய் இல்லாத பூச்சி தாக்காத எந்த ஒரு வளர்ச்சி டிஃபிஷியன்சி இல்லாத வளர்க்குறதுக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அப்புறம் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன டாபிக்னா, காடுகளில் என்ன புதுசாக ஒரு மரங்கள் நடலாம், என்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில், கார்சினியா அப்படிங்கிற ஒரு டாபிக் புதுசாக இந்த தடவை கொண்டு வரோம். முன்னாடி ஒரு 5 ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அவகாடோங்கிறது ஒன்று கொண்டு வந்தோம், அது ரொம்ப பாப்புலராக இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த கார்சினியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம

வெஸ்டர்ன் கட்ஸில் எங்கே பெப்பர் விளையுது, இங்கே கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியும் கோடம் புளி அப்படிம்பாங்க. நம்ம புளி யூஸ் பண்ணுறோம், கேரளாவில் பார்த்திங்கன்னா கோடம் புளின்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கிராப்பை நம்பி தான் ஃப்ரெஞ்சு இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்கிறதான் உங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண ஒரே ஒரு பிஸ்னஸ் இந்த செடி தான். இந்த சயின்டிஃபிக் நேம் கார்சினியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கார்சினியாங்கிறது ஃப்ரெஞ்சு போட்டானிஸ்ட், அவரோட பேர் லாரன் கார்சின். அவர் எக்ஸ்ப்ளோரேஷனாக இந்தியாவுக்கு வந்து இந்த கிராப் அங்கே கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கார்சினியா இண்டிகா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்து, அதில் வந்து மருத்துவ குணம் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, கார்சினியா இண்டிகா இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருந்தாலும் இந்த ஸ்பீசிஸ் தான் ரொம்ப பாப்புலரான பீஸு. இதில் பார்த்தீங்கன்னாவே பிளட் இந்த செடியை கட் பண்ணதுலேருந்து அந்த தோலை கட் பண்ணும் போதே பிளட் ரெட்டில் உங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி வரும். இது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணியாச்சுன்னா இதில் இருக்கிற கெமிக்கல் சிட்ரிக் ஆசிட், அதாவது ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் சொல்கிறது. இந்த ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் வந்து என்னத்தை விடனா, அது என்ன மெடிசன்னா கொழுப்பை கரைக்கிற ஒரு சக்தி இருக்குது. கொழுப்பை கரைக்கிறதுனால இதை தான் ஆன்டி ஒபிசிட்டி இல்லை பயோ ஸ்லிம் அப்படிங்கிற பிராண்டில், இது நம்ம ஊர் கிராப்பு, நம்ம ஊரில் யாரும் விளையக்கிறது இல்லை, அதுவாக வரையும் ஃபாரஸ்ட் காஸ்டில், இதை வந்து பவுடர் பண்ணி திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் 1 கிராம் 50 ரூபாய்க்கு திரும்ப விற்கிறாங்க பயோஸ்டிமுலன் வெயிட் லாஸ்க்காக. இவ்வளோ வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அந்த செடிக்குள்ளார இருக்குது. நம்ம யாருக்கிட்டையும் இந்த ஒரு மரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பட் இது வந்து கேரளாவில் ஒரு காமன், தென்னை மரத்தில் டிராபிக்கல் கண்டிஷனில் இது நல்லாவே வரும். இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதை கூட நீங்கள் அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இல்லை எனி ஃப்ரூட் கிராப்ஸ் நடுவில் பண்ணலாம். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேரளாவில், கர்நாடகா ஆராய்ச்சி நிலையத்தில். சோ மெனி மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. இதையும் இண்டிவிஜுவல் ஆர்ச்சார்ட் மாதிரி கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இலையை விட ஃப்ரூட்ஸே அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நேச்சுரலாகவே வளர்றது, மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறாங்க, தோலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பல்பையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விதையை எடுத்து அதுலேருந்தும் பட்டர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த அதுதான் சாக்லேட். ஏன்னா எதெல்லாம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நமக்கு தெரியும், ஃப்ரெஞ்சு என்னென்ன யூஸ் பண்ணாங்கிறது தெரியாது. பிரிட்டிஷ் கோகோ அதை பீன்ஸை எடுத்து வந்து சாக்லேட் பண்ணாங்க. பட் ஃப்ரெஞ்சு பீப்புள் இந்த கோக்கத்தில் இருக்கிற பட்டரை யூஸ் பண்ணி இன்றைக்கும் மேங்களூர் சைடில் இருக்கிற சாக்லேட் இண்டஸ்ட்ரியெலாம் இந்த விதையில் இருக்கிற பட்டரை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நான் வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த கோடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேட்டையும் சாப்பிடணும், இதுதான் அந்த விதையில் இருக்கிற ஃபேட். ஸோ சிம்பிளாக வளர்கிற செடி, அதில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே மெடிசனல் வேல்யூ இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பேத்துக்கு நிறைய பேர் கோக்கமே பார்த்துருக்க மாட்டீங்க. கோடம்புளியே கேரளாவுக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. எனிவே வி கேன் ட்ரை. இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்ல வர்றோம்னா, நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறக்காக ஒரு 10 வருஷமாக நாங்கள் ஐஏஹெச்ஆரோட சப்ஸ்டேஷனை செட்டலியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்தியாவில் வந்து இந்தியா மாதிரி இல்லை வளரும் நாடுகளில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை. ஆனால் வளர்ந்த நாடுகளில் இருக்கிற ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒபிசிட்டி. ஸோ இப்போதைக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பட்டைட் ரெவல்யூஷன். என்ன சாப்பிட்றோன்னு தெரியாதவே நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியவே சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு அப்பட்டைட் ரெவல்யூஷன் வேணும்னா நம்ம ஃப்ரூட்டவே, நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஃப்ரூட்டவே மருந்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இந்த கார்சினியா தான். ஸோ இந்த மாதிரி மருந்தையே கொடுக்குற ஒரு பழங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது இது மருந்தாகவும் செயல்படும். இதுதான் வருங்காலத்துக்கு தேவை. இப்போ எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளமே டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ராப்ளம் தான். இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு, ஒன் வில் பீப்புள் இன் த வேர்ல்ட் கிரானிக்கலி ஹங்கரி. இப்போ எப்படி பற்றாக்குறையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒபிசிட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து இந்த கிராப் தான். நெக்ஸ்ட் இப்போ தான் எனக்கு கொடுத்த டாபிக் அவகாடோ பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு கிராப்பு. அதுக்கு முன்னாடி ஐஏஹெச்ஆரில் என்னென்ன பழங்கள் நாங்கள் என்னென்ன ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக நான் சொல்லிடுறேன். மேங்கோவில் பார்த்தீங்கன்னா அர்க்காவது, இது வந்து லேட் சீசன் வெரைட்டி, எல்லா சீசனும் முடிஞ்சதுக்கப்புறம் இது கடைசியாக வரும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ஃபோன்சாவோட பிளட் அதில் இருக்குது. ஸோ அதனால் ஏற்றுமதிக்கும் உகந்த ரகமாக இருக்குது இந்த வெரைட்டி. அப்புறம் கொய்யாவில் வந்து ஒயிட் கலர் பல்ப் இருக்கிற ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சிவப்பு கலர் இருக்கிற பழங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது வரையிலுமே எங்கள்கிட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. இது கொய்யாலாம் உங்களுக்கு தெரியும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராப் எடுக்கலாம். எப்போ நீங்கள் கவாத்து ஒழுங்காக பண்ணணும், கேனப்பி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இப்போ சீதாப்பழத்தை பற்றி பேசினாங்க, நீங்கள் சீதாப்பழம் நார்மல் சீதாப்பழம் தான் ஒரு நாள் வச்சுருக்க முடியாது. இது வந்து அர்க்கா சகான்கிற எங்கள் சீதாப்பழம், அதில் பார்த்தீங்கன்னா விதையே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் வந்து 1/2 கிலோ வரும் அர்க்கா சகான், ஒரு வாரம் வரையிலும் உங்களுக்கு கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து சீதாப்பழம் உங்களுக்கு தெரியும், ஆடு மாடெல்லாம் கிடைக்காது, அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, எந்த ட்ரை கிளைமேட்லேயும் அது வரும். அந்த சீதாப்பழம் வளர்கிறத பார்த்துருக்கீங்க, பட் என்ன ரகத்தை வளர்க்கணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரகம் போடும்போது நல்லா வரும்.
சோ அது தவிர

நம்ம தென்னை மரத்தில் மலையில் மரத்தில் ஏறுறது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. சில ஏரியாவில் ரம்பூட்டான் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பங்களும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ரம்பூட்டான், பேஷன் ஃப்ரூட், அதில் ரெண்டு ரகம் மறுக்கா கூறுகிறாருங்கிற சிவப்பு கலரில் தோல் இருக்குது. இது லிச்சி ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். அப்புறம் இப்போ காலையில் அல்கனி இது வந்து ஐஐஎச்ஆர் ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து இந்த சித்துங்கிற வெரைட்டி இப்போ தான் அவருக்கு சிறப்பு செய்தார்கள். சங்கரா இந்த ரெண்டு வெரைட்டியும் ஐஐஎச்ஆரோட எங்கள் சயின்டிஸ்ட்டு ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து இந்த ரகத்தை வந்து பாப்புலரைஸ் பண்ணி அதனால் இப்போ ஃபார்மர்ஸ் நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. இதுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதில் வந்து சொலை மட்டும் இல்லை, இதை வந்து மருத்துவ குணம் இருக்குது. லைகோப்பின்ங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால தான் சிவப்பு கலரில் இருக்குது. அதனால தான் டொமேட்டோவுக்கு பேரே லைகோபெர்சிகனைசிக்கல்ன்ற வச்சுருக்காங்க. இதே மாதிரி இப்போ புளி வந்து இந்த காலத்தில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டேமரின், அதுலேயும் அங்கே ஒரு வெரைட்டி வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்லேருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திராட்சையிலையும் நிறைய ரகங்கள் இருக்குது, ரெட் க்ளோப், கலர்டு, சீட்லெஸ் வெரைட்டிஸு. இன்னொன்று தெரியுமா, இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம கிராப்பே கிடையாது. இதுக்கு வந்து தேவையான ரூட் ஸ்டாக்கை ஐஐஎச்ஆர் கண்டுபிடிச்சதுனால எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனில் கூட வளர்க்கலாம். அதை பற்றி தான் நம்ம என்ஆர்சி டைரக்டர் டாக்டர் செல்வராஜன் பேசும்போது கூட சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கிராப், இந்த ஃபீல்டை ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா இது மேங்கோ ஆர்ச்சர்ட் மாதிரி இருக்கும். பட் இது மேங்கோ கிடையாது, லிச்சின்னு ஒரு புது கிராப், அந்த ரம்பூட்டான் மாதிரியே இருக்கும். அதுக்கு கூட சில நம்ம ஊரில் இந்த கிளைமேட் சில ஏரியாவில் வரும்போது ஆஃப் சீசன் லிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் மே ஜூனில் விளையும். இப்போ நமக்கு ஏலகிரி ஹில்ஸு, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில்ஸில் எல்லாம் இந்த மாதிரி பழங்களை போடும்போது இது வந்து ஹை வேல்யூ க்ராப், நிறைய தொழில்நுட்பங்கள் தேவையில்லை, இதுவும் மலர் மாதிரி வரும், நல்ல மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது, நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பழங்களோட இது. இதில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என்ன ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஃப்ரூட் க்ராப்ஸ் பட்டர் ஃப்ரூட், அவக்காடோ அப்படின்னு சொல்கிறது வெண்ணெய்ப்பழம். இதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஊரில் தான் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இதை வந்து சூப்பர் ஃப்ரூட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிஹெச், இந்த ஃப்ரூட்டோட பல்போட பிஹெச் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12. ஸோ நம்ம வந்து பாடி வந்து அசிட்டிக், ஸோ அப்போ அல்கலைன் ஃப்ரூட்டு நம்ம சாப்பிடணும். அதனால தான் இதுக்கு பேர் சூப்பர் ஃப்ரூட்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் ஃபேட் இருக்குது, இந்த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது. முள்ளால் தான் எடுக்க மாதிரி உடம்புக்குள்ளார இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் வெளியே எடுக்கணுன்னா நம்ம குட் கொலஸ்ட்ரால் உள்ளார சேர்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்டை நிறைய கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேடி கொலஸ்ட்ரால் வெளியே வந்துடும். ஸோ இதனால் வந்து இது வந்து ஒரு ஃப்ரூட்டாக மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மருந்தாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு காரணம்னால இப்போ அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கர்நாடகா இந்த வெரைட்டி ரிலீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து லீடிங்கில் இருக்காங்க அவகாடோவில். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அர்கா சுப்ரீம், அர்கா கூர்கு ரவி அப்படின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி. நிறைய பேர் வெளிநாட்டு ரகங்களும் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த ரகங்கள் இங்கே வந்தாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது இந்த கிளைமேட் எப்படி வளரும் அப்படி தான் வளரும். ஒன்லி ஸ்கின் கலர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உள்ளார இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து ஃபீடு இண்டஸ்ட்ரி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுக்கு தான் போடுறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த ஆராய்ச்சிகள்னாலேயே நாங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் 1500 ஏக்கர்ஸ் இந்த தொழில்நுட்பங்கள் கவர் ஆகியிருக்கு. இதனால மட்டும் ஒரு 40 கோடி இன்கம் இந்த நம்மளோட இந்த தொழில்நுட்பத்தினால ஜென்ரேட் பண்ண முடியுது. இது இல்லாத இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டு சேலத்தில் கருமந்துறை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த அவகாடோ பல்ப்பை வந்து ப்ராசஸ் பண்ணிருக்காத ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் யார் வளர்த்தாலும், நிறைய பேர் வளர்த்தா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. மார்க்கெட் இப்போ சேலத்துலேயே இப்போதைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த பழத்தை வந்து பல்ப்பை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அது வேல்யூ அடிஷனே தெரியும். இந்த அவகாடோ பவுடரோட வேல்யூ ஒரு 100 கிராம் வந்து 400 ரூபீஸ் இல்லை ஒரு கேஜி 2000 4000 வரையில் போயிட்டுருக்கு. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்காக இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வந்து மார்க்கெட்டு இல்லாத போயிருமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்டு இங்கே வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கிறதுனால தான் நம்ம வெளிநாடுகள்லேருந்து இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இம்போர்ட்டை குறைக்கணும், அந்த மாதிரி பழங்களை நம்மளே க்ரோ பண்ணி நமக்கு தேவையான மார்க்கெட்டுனா எந்த காலத்தில் எந்த ஊரில் விளைஞ்சாலும் மார்க்கெட் வந்து இந்தியா தான், நம்ம தான் மார்க்கெட். ஸோ இதனால் இந்த மாதிரி வாய்ப்புகளை யூஸ் பண்ணி மண்ணை வளமாக பண்ணுங்கள். ப்ளஸ் கெமிக்கல் இல்லாத இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணலாம். மூணாவது, இது மாதிரி ஹை வேல்யூ க்ராப், ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிற க்ராப்பை யூஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன யூஸ் பண்ண க்ராப்னாலும் அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். எப்படி வேல்யூ ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருமே பேசுனது அப்படி தான் சொல்லுவாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நாங்கள் சொன்ன தொழில்நுட்பங்கள்னால வந்து மண்ணை நம்ம வளப்படுத்துகிறோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல மண்ணை கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் சொன்ன இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இதனால் இந்த மாதிரி சிறப்பான தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி நீங்கள் நமக்கு மட்டும் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு மேல் மேலும்
நல்லது செய்யணுங்கிற கூறி வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR, பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறிய அவகேடோ உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டிற்கும் ஒரே தீர்வு கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறையின் முன்னாள் துணை இயக்குநர் ஏ.பி. ஹரிதாஸ் அவர்கள் கூறும் 100 வகை பலா 100 விதமான சுவை அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்பப் பெற்றதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில்

இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக இரண்டு நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: call the police.
1: Hey, you're tuned to Music by the Bay on day 240.

FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு. இனிய இரவு வணக்கம். தமிழ் திரையுலகின் பொற்காலத்தை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய நினைவிற்கு வருவது பல நட்சத்திரங்கள். எம்ஜிஆர் மக்கள் நாயகன், சிவாஜி கணேசன் நடிப்பின் பேரரசன், ஜெமினி கணேசன் காதல் மன்னன். அந்த நட்சத்திர வரிசையில் தனக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை ஒருவர் உருவாக்கி கொண்டார். திரையில் அவரை பார்த்தவுடன் ஒரு நிதானம் தெரியும், ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு நாகரிகமான தோற்றம் இருக்கும். அவர் பேசும்போது அவசரம் இருக்காது, அவர் சிரிக்கும்போது ஒரு இயல்பான வசீகரம் இருக்கும், அவர் காதல் காட்சிகளில் தோன்றும் போது மென்மை இருக்கும், அவர் உணர்ச்சிகரமான காட்சியில் நிற்கும் போது அந்த காட்சியின் பாரம் அவருடைய முகத்தில் தெரியும். அதனால்தான் அவருக்கு கிடைத்த பெயர் நவரச திலகம். ஒரே ஒரு ரசத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பலவிதமான உணர்ச்சிகளையும் திரையில் வெளிப்படுத்திய நடிகர். இன்றைய நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியில் ஒரு நடிகரின் வாழ்க்கை வரலாற்றை மட்டும் நாம் பார்க்கப் போவதில்லை, ஒரு நடிகரை உருவாக்கிய அந்த நளினம் எங்கிருந்து வந்தது, அவருடைய குரலில் இருந்த அந்த வசீகரம் என்ன, அவர் வசனம் பேசும் முறை ஏன் தனியாக நினைவில் நிற்கிறது, காதல் நாயகனாக இருந்தவர் எப்படி குடும்ப கதைகளிலும் நகைச்சுவையிலும் குணச்சித்திர வேடங்களிலும் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார், இந்த கேள்விகளுக்கான பதில்களோடு இன்றைய நட்சத்திர மயிலிறகில் இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த். நிச்சயம் நாம் கொடுத்த இந்த தகவலின் பேரில் நீங்கள் இன்றைய நட்சத்திரம் யார் என்று சற்றே யூகித்திருப்பீர்கள். ஆம், நடிகர் முத்துராமன் இன்றைய நமது நட்சத்திரம். முத்துராமனின் பயணம் ஆரம்ப பயணம் என்று சொல்லலாம். மேடையிலிருந்து திரைக்கு முத்துராமனின் கதை சினிமாவில் தொடங்கவில்லை, அவருடைய நடிப்பு பயணத்திற்கு அடித்தளம் அமைத்தது நாடக மேடை. இதுவும் மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாடக மேடை ஒரு நடிகருக்கு கேமரா முன் கிடைக்காத ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. குரலை தூரத்தில் இருக்கும் பார்வையாளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், வசனத்தை தெளிவாக உச்சரிக்க வேண்டும், உடல் மொழியை பயன்படுத்த வேண்டும், ஒரு உணர்ச்சியை சில வினாடிகளில் பார்வையாளரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். முத்துராமன் இந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். அவர் எஸ்எஸ் ராஜேந்திரனின் நாடகக் குழுவிலும் சேவா ஸ்டேஜிலும் பணியாற்றி பல நாடகங்களில் நடித்தார். மணிமுகுடம், முத்து மண்டபம் போன்ற நாடகங்களும் அவரது மேடை அனுபவத்தில் இடம்பெற்றன. அதனால்தான் திரையில் முத்துராமனை பார்க்கும்போது அவரது வசன உச்சரிப்பில் ஒரு மேடை பயிற்சியின் ஒழுங்கு தெரியும். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மேடையில் ஒரு நடிகர் குரலை சற்றே உயர்த்தி பேச வேண்டியிருக்கும், ஆனால் சினிமாவில் கேமரா நெருக்கமாக இருக்கும், அங்கே சத்தமாக பேச வேண்டியதில்லை, கண்களும் முகமும் குரலின் சிறிய மாற்றமுமே போதுமானது. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தியதுதான் முத்துராமனின் பலம்.

சித்தி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடியதை கேட்டோம். கண்ணதாசனின் பாடல்படிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 9:25. மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிருக்கு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: இன்றைய மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முத்துராமன். நேரம் 9:25:45. முத்துராமனை பற்றி பேசும்போது காதலை தவிர்க்க முடியாது. அவருடைய தோற்றத்தில் ஒரு நாகரிகம் இருந்தது. அவர் காதல் பேசும்போது அதிகப்படியான நடிப்பு இருக்காது. காதலியை பார்த்து பெரிய பெரிய வசனங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு பார்வை, ஒரு சிறிய புன்னகை, ஒரு நிதானமான வசனம், அவ்வளவுதான். அந்த காலத்தின் காதல் கதைகளில் முத்துராமனுடைய இந்த இயல்பான பாணி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் நடித்த படங்களின் பட்டியலை பார்த்தாலே இது புரியும். கே.ஆர். விஜயா, தேவிகா, ஜெயலலிதா, ஸ்ரீவித்யா, லக்ஷ்மி, வாணிஸ்ரீ, சுஜாதா, பாரதி, ஸ்ரீபிரியா என பல முன்னணி நடிகைகளுடன் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக கே.ஆர். விஜயாவுடன் மட்டும் அவர் 19 படங்களில் இணைந்து நடித்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதனால் ஒரு தலைமுறை ரசிகர்களுக்கு முத்துராமன் என்றால் காதல், குடும்பம், நளினம் என்ற மூன்று வார்த்தைகளும் ஒன்றாக நினைவுக்கு வந்தன.

எதிர்நீச்சல் படத்திலிருந்து கே ஜமுனா ராணி, எஸ் சி கிருஷ்ணன், ஸ்வர்ணா, பி சுஷிலா பாடியதை கேட்டோம். வாலியின் வரிகளுக்கு இசை வி குமார்.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 31 நிமிடம். மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகில் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரம் நடிகர் முத்துராமன். ஒரு நடிகரின் முகத்தை நாம் மறந்துவிடலாம், ஒரு படத்தின் கதையையும் மறந்துவிடலாம், ஆனால் சில நடிகர்களின் குரல் மட்டும் நம்முடைய நினைவில் தங்கிவிடும். முத்துராமனின் குரலும் அப்படிப்பட்டதுதான். அவருடைய வசன உச்சரிப்பில் ஒரு அவசரம் இருக்காது. சொல்ல வேண்டிய வார்த்தையை முழுமையாக சொல்லுவார். வசனத்தின் முக்கியமான சொல்லுக்கு அழுத்தம் கொடுப்பார். அடுத்த வசனத்திற்கு ஓடாமல் ஒரு சிறிய இடைவெளி விடுவார். அந்த இடைவெளிதான் பல நேரங்களில் நடிப்பாக மாறும். உதாரணமாக, ஒருவர் கோபமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கத்துவது மட்டும் கோபமல்ல, சில சமயம் மிகவும் அமைதியாக பேசுவதுதான் அதிகமான கோபத்தை வெளிப்படுத்தும். முத்துராமனின் நடிப்பில் அந்த நிதானத்தை பார்க்க முடியும். காதல் காட்சிகளில் குரல் மென்மையாகும். குடும்ப காட்சிகளில் அது இயல்பான உரையாடலாக மாறும். வசன காட்சிகளில் அழுத்தம் வரும். உணர்ச்சிகரமான காட்சிகளில் குரல் சற்று தாழ்ந்து வார்த்தைகளுக்கு இடையில் இடைவெளி வரும். இதைத்தான் நாம் வாய்ஸ் மாடுலேஷன் என்று கூறுகிறோம். அந்த காலத்தில் இதை பர்ஃபார்மன்ஸ் டெக்னிக், அதாவது திரையில் அவர்களுடைய நடிப்பை நிரூபிப்பதற்கான ஒரு முறை என்று சொல்லாமல் இயல்பாக செய்த நடிகர்களில் முத்துராமனும் ஒருவர். அவருடைய மேடை நாடக அனுபவம் இந்த வசன உச்சரிப்பிற்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கலாம். காதலிக்க நேரமில்லை படப்பாடல் கேட்போம்.

நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு.

விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியதை கேட்டோம். காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து. நேரம் 9:39.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடிகர் முத்துராமன் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். முன்னர் கூறியிருந்தேன் அல்லவா, நாடக மேடையிலிருந்துதான் முத்துராமன் சினிமா துறைக்கு வந்திருந்தார் என்று. நாடக மேடையில் இருந்த முத்துராமனின் பார்வை வெள்ளித்திரையை நோக்கி எவ்வாறு திரும்பியது என்று சற்று பார்ப்போம். 1950களின் நடுப்பகுதியில் அவர் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். அவருடைய ஆரம்ப கால படங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று முதல் தேதி. 1955 வெளியான இந்த படத்தில் அவர் நடித்தார். இதன் மூலம் முத்துராமன் திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். ஆனால் ஒரு நடிகர் சினிமாவிற்கு வந்துவிட்டார் என்பதாலேயே அவர் உடனடியாக கதாநாயகனாகிவிட முடியாது. அந்த

காலத்தில் போட்டி கடுமையாக இருந்தது. ஒரு புறம் எம்ஜிஆர், ஒரு புறம் சிவாஜி கணேசன், மறுபுறம் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன். இப்படி பல முன்னணி நடிகர்கள் ரசிகர்களின் மனதில் வலுவான இடத்தை பிடித்திருந்த காலம் அது. இந்த பாடலுக்கு பிறகு மேலும் தெரிந்து கொள்வோம். ஊட்டி வரை உறவு படப்பாடல்.

பி ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் அது. ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 9:44 நிமிடம் 30 நொடி.

0: மைல்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜனன்சன்ஸ், கோவை.
1: மைல்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகில் இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் முத்துராமன். முன்னர் கூறியது போல, எப்படி அவர் வலுவான இடத்தை பிடித்திருந்த மற்ற நடிகர்களுக்கு நடுவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது என்று பார்ப்போம். அவர் அதை எப்படி செய்தார்? வேறு விதமாக, பிரம்மாண்டமான கதாநாயக பிம்பத்தை உருவாக்குவதற்கு பதிலாக நடிப்பின் இயல்

இயல்பையும் நளினத்தையும் குரலின் வசீகரத்தையும் தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார். அவர் பேசும்போது அவசரப்பட மாட்டார், வசனத்தை விழுங்க மாட்டார், ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்கும். இப்படி குரலையும் முகபாவனையையும் உடல் மொழியையும் இணைத்து நடிப்பது முத்துராமனின் தனிச்சிறப்பாக மாறியது. அதனாலே முன்னர் கூறியது போல நவரச திலகம் என்று கிடைத்தது அவருக்கு ஒரு பட்டம். ஒரே ஒரு பாணியில் நடிக்காமல் காதல், குடும்பம், நகைச்சுவை, சோகம், கோபம், பாசம், கம்பீரம் என்று பல உணர்ச்சிகளையும் தன்னுடைய பாணியில் வெளிப்படுத்திய நடிகர். 1950களில் தொடங்கிய அந்த பயணம் 1960களில் வேகமெடுத்தது. 1970களில் இன்னும் பல்வேறு கதாபாத்திரங்களை தழுவியது. கதாநாயகன், காதலன், கணவன், குடும்பத் தலைவர், நண்பர், நகைச்சுவை கதாபாத்திரம், குணச்சித்திர நடிகர் என்று முத்துராமனின் திரைப்பயணம் பல பரிமாணங்களை எடுத்தது.

கல்வெறி பள்ளி நானும் நீயும் கேட்பதினாலே இன்பம் வளரும் செல்வங்களாலே எல்லாம் உண்டு வாழ்க்கை.

கேட்ட பாடல் தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா குழுவனரோடு பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 9:50 நிமிடம்.

0: மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜனன்சன்ஸ், கோவை.
1: நட்சத்திர மயிலிறகு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகில் இன்று நடிகர் முத்துராமன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது மற்றொரு மிகப்பெரிய நட்சத்திரத்துடன் முத்துராமனின் பயணத்தை பார்ப்போம். எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றாலே ஒரு தனித்திரை பிம்பம். மக்களுக்காக போராடும் கதாநாயகன், நீதிக்காக நிற்கும் மனிதன், பாடல்களில் கூட சமூக செய்தி. அந்த பிரம்மாண்டமான கதாநாயக பிம்பத்திற்கு எதிரில் முத்துராமனின் நடிப்பு முற்றிலும் வேறு. அவர் அதிகப்படியான ஹீரோயிசத்தை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. அவருடைய கவர்ச்சி வேறு, அவருடைய நாகரிகம் வேறு, அவருடைய உரையாடல் முறை வேறு. இதுதான் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் அழகு. ஒரே காலகட்டத்தில் பல கதாநாயகர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இடம். முத்துராமன் அந்த இடத்தை தானே உருவாக்கி கொண்டார். சூரியகாந்தி படப்பாடல்.

0: What happened to her?
1: கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.
0: Yes, always yours, sincere.

எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா பாடியதை கேட்டோம். சூரியகாந்தி படத்திலிருந்து. நேரம் 9:55.

0: மயில்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: முத்துராமன் ஒரு நினைவாக. முத்துராமனின் வாழ்க்கை நீண்டதாக இல்லை, ஆனால் அவரது திரைப்பயணம் மிகச் செறிவானது. 1929 பிறந்த அவர் 1981 தனது 52 வயதில் மறைந்தார். அவருடைய மறைவு ஒரு தலைமுறைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர் இன்னும் பல கதாபாத்திரங்களை செய்ய வேண்டிய வயதில் இருந்தார். ஆனால் ஒரு கலைஞரின் வாழ்க்கையை அளப்பது அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதால் அல்ல, அவர் வாழ்ந்த ஆண்டுகளில் எவ்வளவு நினைவுகளை உருவாக்கினார் என்பதில்தான். முத்துராமன் அவருடைய புன்னகை, அவருடைய நிதானம், அவருடைய குரல், அவருடைய தெளிவான தமிழ், அவருடைய வசன உச்சரிப்பு, அவருடைய இயல்பான நடிப்பு, இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய பெயர் முத்துராமன். நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.

0: நேரம் 10 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைய போறீங்க. நேயர்கள் வந்து நீங்க கால் பண்ணலாம். மறக்காம என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், நீங்க கால் பண்ணும்போது நீங்க வந்து தூரத்து மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிடுறவங்க இன்னைக்கு கூப்பிடுங்க. அதே போல நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கால் பண்ணலாம். ஓகே, என்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: கோபுரவாசல் படத்திலிருந்து தாலாட்டு பூங்காட்டை கொடுத்துருக்கோம்.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மனதோடு இன்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் கெங்கச்செட்டிப்பட்டில இருந்து தேமராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணுங்க?
1: 1985 வெளிவந்த படம் ஆண் பாவம்.
0: ஓகேங்க.
1: அந்த பாட்டு வந்து குயிலே குயிலே பூங்குயிலே பாடல் கொடுமா அனைவருக்கும்.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
1: நன்றிம்மா.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழைக. நேரம் 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனதோடு கேன்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணுங்க?
1: கன்னிராசி படத்துல இருந்து மேடம், ஆலசத்தும் மல்லிய மல்லி அந்த பாட்டு.
0: ஓகே, பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: நேரம் 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனதோடு இன்போ நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி அம்பிகம் அம்பலவனம் கேட்டேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வயசு பிறந்தாச்சு, சின்ன பொண்ணு தான், துக்கப்படுது அந்த பாடல்.
0: பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி, நன்றி சார்.

0: நேரம் 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மனதோடு கைன்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கஷ்டத்தை இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல்
0: கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8 சைபாலின் என்று ஒரு தகவல். நேரம் 10:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனதோடு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சக்கரவர்த்தி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நல்லவனுக்கு நல்லவன் படம், முத்தாடு.
0: நன்றி, நன்றி. பாடல் வருது, கேட்டு கசிக்கலாம்.

0: நேரம் 10:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மனதோடுகளின் போது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமிங்க.
0: சிவகாமிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் அம்மன் கோயில் கிழக்கால.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: நேரம் 10:43. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல மனதோடு கேட்போம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிமிக்கல் மாவட்டம் பழனி. பழனியிலிருந்து ஒயிட் ஹவுஸ்லிருந்து பாலசு, பாலுங்கிற பாலசுப்ரமணியம்.
0: ஓகே, பாலசுப்ரமணியம் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: நான்
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்டு பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி சார்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: நேரம் 10:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மனதோடு எண்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மதுரை கிளமாசி கோவிந்தராஜ்.
2: கோவிந்தராஜ் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: சின்ன தம்பியிலிருந்து தூரியிலே ஆட வந்த வானத்து வேணும்.
2: ஓகே, நீங்க விரும்பி கேட்டு பாடல் வருது, கேட்டு கழிச்சிக்கலாம். நெல்லை மனதுடல் என்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.

நேரம் 10:55 நிமிடம். நேயர்களை நீ கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நாளைக்கு நம்ம எஃப்எம்ல வரப்போற எல்லா நிகழ்ச்சிகளையும் பற்றி நம்ம கேட்க போறோம். நாளைக்கு ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை காலை 5:57 மங்கள இசை, 6:02 காலை தென்றல் குழலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுகளுடன், குழல் எண் 123 அதிகாரம் அடக்கமுடைமை, தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்தும் விளக்கமும் வழங்குபவர் முகமது இல்யாஸ் பிலாலி அவர்கள், தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், பி பி ஸ்ரீனிவாஸ், அடா அசாத் அலி, மன்னிக்கவும் அடா அலி அசாத், மலேசியா வாசுதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஆறு 35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நாளை காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இது எங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப், 10:30 கவிதையும் கானமும். இன்றைய நேயர் 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, நாளை காலை 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 12:50 வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம், நாளை மதியம் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சீர்மிகு நகரங்கள் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம், மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சில்வர் பல்சுவை நிகழ்ச்சி, 3:02 கிராமபோனும் 103 நேயர் விருப்பம், மாலை 4:00 செய்திச் சுருக்கம், 4:02 மயக்கும் மாலை, 5:02 சித்திரச்சிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள், மாலை 6:00 பூச்செண்டு, மாலை 6:40 டீ கடை, இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் 100 வகை பலா 100 விதமான சுவை, கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடி முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் ஏ பி ஹரிதாஸ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம், 8:05 மியூசிக் பை த வே, நாளை இரவு 9:00 நடிகர் நிலே மிதாஷ் அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் கேட்கலாம், இரவு 9:48 திரை இசை, 10:00 மனதோடு என்போ நேயர் விருப்பம். நேர்களே, நாளைக்கு நம்ம எஃப்எம்ல வரப்போற எல்லா நிகழ்ச்சிகளுமே கண்டிப்பா மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நேரம் 10:58 நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி கேட்கலாம், சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்த வானிலை நிலை

0: நிலவரம் இன்னைக்கானது கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வெதர் எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட் சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்லி நேரம் 10:59. இனி 11 மணி முதல் காலை 5:00.
1: நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பு காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை எம்எஸ் விஸ்வநாதன். சிம்லா ஸ்பெஷலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. தமிழ் இலக்கணமும் ஆங்கில இலக்கணமும் தெரிந்த எனக்கு நட்பின் இலக்கணம் மற்றும் எப்படி தோன்றும்?
4: 1, 2, 3.

அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன். ஆட்டோ ராஜா படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ சங்கத்தில் பாடாத கவிதை உங்கள் செவிகளில் கேட்கட்டுமே.

0: அதிலே அங்கத்தில் யாருந்தது
1: டார்லிங் டார்லிங் டார்லிங். இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடிய பாடல் இது. புலமைப்பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் டார்லிங் டார்லிங் டார்லிங். இதோ கேட்கலாமா? அழகிய

டார்லிங் டார்லிங் டார்லிங், இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடிய பாடல் இது. புலம்பெய்ப்பித்தன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் டார்லிங் டார்லிங் டார்லிங். இதோ கேட்கலாமா? அழகிய விழிகள் தூங்கச் செல்லும் முன் இந்த பாடலை கேட்ட பிறகு தூங்காமல் இருக்க முடியுமா என்ன?

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ளது. பஞ்சு அருணாச்சலம் ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து இந்த பட்டு வண்ண சேலைக்காரி இந்த இரவு வேளையில் என்ன சொல்லுகிறார்கள் கேட்கலாமா?
1: பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி சைலஜா சசிரேகா பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் கோபுரங்கள் சாய்வதில்லை. இதோ உறவு என்று நீ என்று இருக்கும்போது எப்படி மற்றவருக்கு அந்த உறவை பற்றி பேச முடியும்? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

காதல் ஓவியம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. இதோ இங்கிந்த சங்கீத ஜாதி முல்லை உங்கள் மனம் வீச வருகின்றது, எப்படியாக துள்ளலாக. இசையை ரசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும்

நேரம் 11:32, 40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜேபிடி. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. கோழி கூவுது படத்திலிருந்து இதோ இந்த பாடல் உங்களுக்காக, எனக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், பாடல் கண்ணதாசன், இசை இளையராஜா. மூன்றாம் பிறை படத்திலிருந்து இது இந்த தாலாட்டின் சங்கீதம் உங்களுக்காக.

தொடர்ந்து எஸ்பி பாலசுனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் டி ராஜேந்தர் இசையமைத்தது. நெஞ்சில் ஒரு ராகம் படத்திலது, நெஞ்சம் பாடும் புதிய ராகம் கேட்கலாமா?

இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு நேயரும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி முள்ளக்காடு பாபு என்ற அன்பு நேய இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஏழு கிணறு அபுதாகிர் என்ற அன்பு நேயரும் வாழ்த்துக்கள் என சொல்லியும் பூவை பரிசாய் கொடுத்தும் இருக்கின்றார். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சார் என அன்பு சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தி என்ற அன்பினேயரும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் அவர்கள் நாங்கள் போடுற போஸ்ட்டுக்கு பதிலாக வித்தியாசமாக ஒரு போஸ்டில் போட்டு அன்பாய் பரிசாய் கொடுத்திருக்கின்றார். கொடைக்கப்பாளையம் ஷாகுல் அமித் ராஜா என்ற அன்பினேயரும் குடிக்கால் பாளையம் ஷாகுல் அமித் ராஜா என்ற அன்பினேயரும் இனிய கவிதையால் மனசு மயங்கும் இனிமையான இசை துளிகளோடு மனதை வருடும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள். இசையால் இணைவோம், இனிமையால் இதயம் நிறைவோம் என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. விழுப்புரத்து முரளிதரன் அவர்களும் அழகிய விழிகளில் பாடல் சூப்பர், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்களும் கவிதையாய் இனிமை இரவில் வந்தது, இன்னிசை மழை பொழிந்தது, இரவில் பூபால ராகம் இசைத்தது, இதயம் இனிமை நிறைந்தது, இன்பம் நெஞ்சில் பண்பலை தந்தது, இறுதி வரை விழிகள் மூட மறுத்தது, இதுவே தொகுப்பில் மனசு மயங்கும் இன்சுவை தந்து பூத்தது என பதிவிட்டிருக்கிறார். நன்றி என்று சொல்லிக்கொண்டு அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும் இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் இவர்கள் இசையில் ஒழித்த ஆரம்ப பாடல்களுக்கும் தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கும்பகோணம் பேட்டை ஆனந்த் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். எம் ஜி செல்வகுமார் அவர்களும் கே எம் காடிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். திருமணிசை அஸ்வினி நாகராஜ் என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அன்பினேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர்கள் யார் என்று பார்க்குவோம் என்று சொன்னால் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏ ஜானகியின் குரல்களில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த ரோஜாவை தாளாட்டும் தென்றல் உங்களையும் தாளாட்டட்டுமே.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். நேரம் 11:54. நிகழ்ச்சியில் நிறைவாக ராணி தேனி படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. பி சுசீலா பாடியுள்ள பாடல் எஸ் என் ரவி ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது ராணி தேனி படத்திலிருந்து. நேயர்களே, முகநூல் வழியாக பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களும் எழுத்துக்களால் என்று சொல்லும்போது நிச்சயமாக இப்படித்தான் எழுத வேண்டும் என்று தோன்றுமோ?

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லி நீங்கள் இடைவிடாத பாடல்களை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள் அல்லவா? தொடர்ந்து காற்றின் மொழியாகவும் ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும் 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம் சிவன்

மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வந்து என்ன கொஞ்சம் பாரம்மா, சின்னவடு சின்னவடு செல்ல கிளியாரம்மா, செங்கமல கண் தீரந்து என்ன கொஞ்சம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:05.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.

இதுவரை இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடையார் ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்

0: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.

0: ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது தெய்வீக ராகத்தில் விஷ்ணு சகஸ்ர நாமத்திற்காக.
1: சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்.